நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
1: பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலயா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை. தமிழமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. தேசிய தன்னார்வ ரத்ததான தினம் குறித்த சிற்றுரை, தொடர்ந்து சர்வதேச இசை தினம் மற்றும் டாக்டர் அன்னிபெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரைகள் இடம்பெறும். 7:45 நகர்வலம், சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள், எம் முத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். 8:30 சர்வதேச காஃபி

தினம் மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை தொடர்ந்து திரைக்காணும். 9 மணிக்கு அரங்கிசை, விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன்சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வில்வித்தை வீராங்கடை வஜ்ர நந்தினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை வழங்குபவர் எஸ்தர் விமலா அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைக்காணம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். 8:05 9:15 திரைக்காணம், 9:30 நாடகமலர், விட்டகதை தொட்டகதை, எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடித்துள்ளவர்கள் ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ, கீதா, லோகபாபு, சுக்னேஸ்வரன், அப்துல் ரஹ்மான் ஆகியோர், அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை இடம்பெறும். இனி 101.4 எஃப் எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்ற ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 1:30, 3:30, மாலை 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:02 உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைக்காணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், சர்வதேச முதியோர்கள் தினத்தையொட்டி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரிவெயின்ட். 100.1 எஃப் எம் கோல்டில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைக்காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்காணம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஷாமா சாஸ்திரி, உரை வழங்குவர் கிடாம்பி லட்சுமிகாந்த் அவர்கள். 12 மணிக்கு திரைக்காணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஜே வி தீபக் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சிவலட்சுமி கேசவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைக்காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை, கே ஜோத்ஸனா அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக்,

11:40 திரைகாணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு நடிப்பே உன் பெயர் சிவாஜியா, திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ராம்குமார் கணேசன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் உமா விஜயகுமார் அவர்கள். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணசாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தஞ்சல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள்.

இருக்கும் திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினால். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: and payment routing, an integrated system management platform for introducing Treasury single account payments in the Ministry of Defence. New Delhi will host a textile conclave today to discuss emerging technologies in the textile sector. Addressing a press conference in New Delhi, National General Secretary of Laghu Udyog Bharati Om Prakash Gupta informed the conclave will bring together 400 micro and small industries associated with the textile sector from across the country. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall along with thunderstorms and lightning over coastal Karnataka, Kerala, Mahe, interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD predicted similar conditions in Nagaland, Manipur, Mizoram and Tripura today. The IMD said Rayalaseema, interior Karnataka, Orissa, Arunachal Pradesh, Assam and Meghalaya are likely to witness thunderstorms accompanied by gusty winds and lightning. In men's cricket, India crushed the West Indies by 8 wickets in the second ODI of the three-match series at Barsapara Cricket Stadium in Guwahati last night, taking an unassailable 2-0 lead. Put into bat, West Indies posted their highest ever ODI total of 405/7. India comfortably chased down the target in 43.3 overs, losing only 2 wickets. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals yesterday. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உடல், மனம், உணர்ச்சி நல்வாழ்வை சமநிலையில் வைத்திருப்பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன்தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற

0: தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆகிய நன்மைகளை தருகிறது. பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியில் முதலில் சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி நாகூர் ஈ குல் முகமது பாடி உள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 14 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர்ச்சத்துகளும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20-25 கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சியளிக்கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது

0: நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10 to 11 கிலோ நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 கிலோ அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னநார் கழிவை எடுத்துக்கணும்.
0: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, என்கே 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடை

0: தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச எச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது சலாம் என்பவருக்கும், சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும்

0: இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும் சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4 இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 முதல் 65 வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் 1000 கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தொடங்கி 9 நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 முதல் 5000 வரையிலும், 5 முதல் 2.5 உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினை கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்டர்ஸ் டொம்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு

0: அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளிமயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் EKYC-யை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷவாணி மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ்.

0: சூழல் அறிவோம்.
1: பிரிட்டனின் சூழல் பிரச்சினைகளில் இருந்து அந்நாட்டை மீட்டு வரும் நடவடிக்கை சிலவற்றை தெரிந்து கொண்டோம். இன்று பலனளித்து வரும் மேலும் பிற சூழல் திட்டங்கள் குறித்து காணலாம். தேசிய காடு திட்டம், தேசிய வனத்திட்டம், டெர்ஃபிஷியர், லிசஸ் ஃபிஷியர் மற்றும் ஸ்டாஃபோர்டிஷியரின் சில பகுதிகளை உள்ளடக்கிய 200 சதுர மைல் பரப்பளவை உள்ளடக்கியது. இன்று நிலக்கரி மற்றும் களிமண்ணை தோண்டி எடுக்க உண்டாக்கப்பட்ட குழி நிலத்தில் வனப்பகுதிகளும் இயற்கையும் செழித்து வளர்கின்றன. மேலும் சுமார் 9 மில்லியன் புதிய மரங்களில் குழந்தைகள் வனப்பள்ளி அனுபவத்தில் ஆழ்ந்து வருகின்றன. இங்குள்ள முழு நோக்கமும் மக்களும் இயற்கையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வழியை கண்டுபிடிப்பதும், மக்கள் இயற்கையிலிருந்து பல்வேறு வழிகளில் பயனடையக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதுமே ஆகும். இந்த திட்டத்தின் கொள்கை செயலாளர் இவ்வாறு கூறியுள்ளார். ஹீல் சோமர்செட். லாக்டவுனில் தொடங்கப்பட்ட ஒரு மறுகாப்பு தொண்டு நிறுவனம் சமீபத்தில் சோமர்செட்டில் அதன் முதல் தளத்தை கையகப்படுத்தியது. அங்கு அது ஒரு புதிய இயற்கை காப்பகத்தை உருவாக்கும். இது ஒவ்வொரு இங்கிலாந்து மாவட்டத்திலும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் காலநிலை நெருக்கடிகளை சமாளிப்பதை நோக்கமாக இந்த தொண்டு நிறுவனம் கொண்டுள்ளது. 2050 ஆண்டுக்குள் 48 இங்கிலாந்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இயற்கை மீட்பு தளத்தை உருவாக்க தொண்டு நிறுவனம் விரும்புகிறது. வேறு என்னென்ன திட்டங்கள் இங்கிலாந்திற்கு கை கொடுத்து வருகின்றன என்பதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். இவை மற்ற நாடுகளுக்கும் யோசனை அளிப்பதாக அமைந்துள்ளன.
0: இடம்பெற்றது சூழல்.

வானிலை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 37.2

0: டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.6 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 27.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 75 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.7 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 89 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. கல்வி என்பது அறிவை மட்டும் போதிப்பதில்லை, அது மனிதனின் ஆளுமையை மேம்படுத்தும் ஒரு பணியாகும். கல்வி என்பது அறிவை மட்டும் போதிப்பதில்லை, அது மனிதனின் ஆளுமையை மேம்படுத்தும் ஒரு பணியாகும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நமக்கு எது இன்பம்? நல்ல சாப்பாடு, அறுசுவையான உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படின்னா விதவிதமான ஆடைகள். ஒரு ஒரு வேளைக்கு ஒரு ஒரு ஆடை உடுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை. ஒருவேளை நகை நட்டு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குமோ? உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு நகைகளை அணிஞ்சுக்கிட்டா ஆண்களும் பெண்களும், ஒருவேளை அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஒருவேளை அது மகிழ்ச்சி தருமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ வேறு என்ன? நல்ல உத்தியோகத்துக்கு போனால் மகிழ்ச்சி இருக்குமா? பிடித்தமான இடங்களுக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்குமா? நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா? நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ எதுதான் மகிழ்ச்சி? எது ஈடு இணை இல்லாத மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா எது இன்பம்? அது ஒன்னே ஒன்றுதான், கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய இன்பம். அந்த இன்பத்தை ஒரு காதல் பாட்டுக்குள்ள புலவர்கள் சொல்லிக்கிட்டு போறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேவை அப்படின்றதுக்காக அந்த வேலையை நோக்கி போறான். ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவு நேரத்தில் தன்னுடைய காதலிக்கு உறுதி சொல்லிட்டு போனோம், மா நான் உன்னை வேணும்ட்டே பிரிஞ்சு போகலை, ஒரு காரண காரியமாக தான் பிரிஞ்சு போகிறேன், அப்படி பிரிஞ்சு போகிறதுல எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனாலும் பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அப்படி பிரிஞ்சு போயிட்டு நான் அங்கேயே தங்கிடுவனோன்னு நீ நினச்சிடாத, நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, நான் உன்னை தேடித்தான் வருவேன். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான், அதற்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறான். அந்த உறுதிமொழி என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அப்படின்றத உறுதியாக சொல்லக்கூடிய பாடல்தான் அவன் சொல்லக்கூடிய உறுதிமொழி. என்ன சொல்கிறான், நான் ஒருவேளை உன்னை பிரிஞ்சு போய் நான் அங்கேயே இருக்கிறத மகிழ்ச்சியாக இருப்பதாக நீ நினைத்தால், நான் அந்த மாதிரி அதுவே மகிழ்ச்சின்னு நான் போயிட்டா எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, என்னை தேடி யாராவது எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டீர்களா அப்படின்னு வரக்கூடியவங்க வராமல் போகட்டும், அப்படியான நாட்கள் பலவாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பாண்டியன் நெடுஞ்செழியன்னு ஒரு அரசன், அவன் சண்டைக்காக போகிறான். அவனை எதிர்த்து பகை அரசர்கள் சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ போர் செய்யறதுக்காக போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். என்ன? இந்த போரில் நான் தோற்றுவிட்டால் இறப்பவர்களுக்கு, அதாவது என்கிட்ட யாசகம்னு வர்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமை என்னை சூழ்ந்து கொள்வதாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்க்களத்துக்கு போகிறான். சூளுரைத்து விட்டு போகிறான், சபதமேற்று கொண்டு போகிறான். அவன் போரில் வெற்றி பெறுகின்றான்னு பார்க்குறோம். அப்போது ஒரு போரில் வெற்றி பெறுவதும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் ஒன்று. ஒரு தலைவியை வந்து பிரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா மறுபடியும் அவளோட சேருவதும், இல்லாதவர்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பதும் ஒன்று அப்படின்னு வாழ்க்கையோட

0: இந்த உதவி செய்யக்கூடிய தன்மையை சேர்த்தே வைத்திருக்கிறார்கள் நம்முடைய புலவர்கள். மெல்லியல் அறிவை நின் நல்லகம் புலம்ப நிற்துறந்து அமைகுவன் ஆயின் எர்த்துறந்து இரவலர் வாரா வைகள் பலவாகுக யான் செலவுறு தகவே. அதனால் என்னை தேடி வரக்கூடிய இரவலர்கள் யாசகர்கள் இல்லாமல் பல நாட்கள் போயிடும். ஒருவேளை நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான், நான் விட்டுட்டு நான் போன இடமே மகிழ்ச்சியானதுன்னு நான் இருந்துட்டேன்னு சொன்னான், இப்படியான ஒரு சோகம் எனக்கு நிகழ்வதாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ளே கூட மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பண்பையே நம்முடைய தமிழ் சமுதாயம் உயர்வாக பிடித்திருக்கிறது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தி

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். கடைகோடி பகுதிகள் உட்பட நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததென்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃபிளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபிளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன்.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்கள் ஃபிளை பண்றது அப்படின்றது கொண்டும் எங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும், அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி சென்ற விமானத்தில் இருந்த 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது.

0: கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100 தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு பல் வந்து ஃபஸ்ட்டு 6-8 முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பல் எல்லாமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே பால் பல்லுங்கிற அந்த செட் எல்லாமே வந்து வளர்ந்து முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் பல் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பெர்மனெண்ட் பல் வந்து 6-7 இயர்ஸ்லேருந்து ஒன்றுனா விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே முளைக்கிறதுக்கு 18-25 இயர்ஸ் ஆகும். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம அந்த ப்ரெஷிங்குங்கிறத விட மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து கம்பேட் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஈர் பகுதி மட்டும்தான் இருக்கும், பல் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பல் முளைக்கிற அந்த 6 வரைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வெட் வைப்ஸு இல்லைனா வந்து இந்த மாய்ஸ்ட் காஸ் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி அந்த பேரண்ட்ஸோட அந்த மதரோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து ரோல் பண்ணிவிட்டு கம்பேட்ஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஆஃப்டர் எவ்ரி ஃபீடு. ஸோ பால் வந்து ஈர் மேலே தங்கக்கூடாது. ஸோ தங்குறதுனால தான் வந்து அந்த பிறக்கும் போது ஒரு குழந்தை வந்து அதோட வாய் வந்து ஸ்டெரைலாக இருக்கும், எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல பொறுத்து தான் வந்து அந்த வாய்க்குள்ளே வந்து அந்த கிருமிகளோட அந்த காலனைசேஷன் நடக்கும். ஸோ அந்த காலனைசேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுமா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்கணுமாங்கிறது நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. பால் எதுவும் தங்காமல் இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோன்னா வரப்போகிற பல் ஹெல்த்தியாக வளரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த மெயின்டெனன்ஸுங்கிற அந்த கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் தேர் ரொட்டீன். ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது அது ப்ராப்பராக இருக்கும், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஷூட் ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் தி பர்த். ஸோ பல் கூச்சம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். ஸோ மெயின் திங் இஸ் பிகாஸ் ஆஃப் டிகேனால இருக்கும். ஸோ இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இம்ப்ராப்பர் ப்ரஷிங்னால பல் சொத்தை வரும். ஸோ அந்த சொத்தைனால வந்து அவங்களுக்கு வந்து பல் கூச்சம் வரும். ஸோ ஒரு பல்லுக்கு மேலே எனாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பல் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ எனாமல் போய் உள்ளே இருக்கிற அந்த டென்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் பல் கூச்சம் வரும். ஸோ சொத்தனால அந்த எனாமல் வந்து போயிடுச்சுன்னா டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும்போது சொத்தை வரலாம். இன்னொரு ரீசன் வந்து குழந்தைங்க வந்து பல்லு தேய்க்கிறதுனால ரொம்ப அழுத்தி தேய்க்கிறதுனால இருக்கலாம், இல்லை வந்து அவங்க நர நரன்னு பல்லு தூங்கும் போது தேய்க்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த மாதிரி பல்லு வந்து தேய்க்கிறாங்கன்னா அதனால வந்து பல் தேஞ்சதுனால கூச்சம் வரலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஆசிட் ரீகஜிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உள்ள இருந்த ஆசிட் வந்து வாய்க்குள்ளே வந்து வந்து போகும்போது என்னாகும்னா அந்த அசிடிக் என்வாயர்மெண்ட்டுங்கிறதுனால உள்பக்கம் ஃபுல்லாக வந்து பல் தேயும். ஸோ அந்த தேயறதுனாலையும் பல் கூச்சம் வரும்.
2: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7:30 புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச் வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச் வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளவுதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை. தனக்கே ஆபத்து வரலாம்ங்கிறத பற்றியும் கவலைப்படலை. தான் ஒரு குடியரசு தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்துல இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்னு கத்துறான். கரையில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன் தெரியுமா? அவன் நேத்திக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாத்தினேன் அப்படின்னா அந்த ஆள்.
0: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்.

0: கொண்டிருக்கிறார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
4: புத்தம்புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு தேசிய தன்னார்வ ரத்த தானம் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
5: இன்று அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினம். மக்களிடையே இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1971 இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் இம்யூனோஹெமடாலஜி என்ற அமைப்பு டாக்டர் ஜே ஜி ஜாலி மற்றும் திருமதி கே ஸ்வரூப் கிருஷ்ணன் இவர்களின் தலைமையில் துவங்கப்பட்டது. இந்த அமைப்பானது 1975 அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக அறிவித்தது. அந்த ஆண்டு முதல் அக்டோபர் 1 நாம் தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கடைபிடித்து வருகிறோம். நம் உடலில் இரத்தம் என்பது அனைத்து உறுப்புகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க அவற்றுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் பிற உயிர் சத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஒரு திரவம். நம் உடலில் இரத்த ஓட்டமும் இரத்த அழுத்தமும் சீராக இருக்குமேயாயின் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சில நோய்கள் காரணமாகவும் விபத்துகளின் போதும் அறுவை சிகிச்சைகளின் போதும் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய அதே இரத்த வகை கொண்ட இன்னொரு நபரிடமிருந்து அந்த நோயாளிக்கு இரத்தம் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு தகுந்த நேரத்தில் அளிக்கப்படும் இரத்தத்தினால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. இப்படி தேவை ஏற்படும் நேரத்தில் மட்டுமல்லாது தன்னார்வலர்களின் மூலம் தானமாக பெறப்படும் இரத்தம் இரத்த வங்கிகள் மூலம் பாதுகாக்கப்பட்டும் சேமித்து வைக்கப்பட்டும் வருகிறது. ஒருவர் தானமாக வழங்கும் இரத்தத்தை இருவேறு வகைகளில் பயன்படுத்தலாம். ஒன்று, அதே இரத்த வகை கொண்ட ஒரு நோயாளிக்கு அந்த முழு இரத்தத்தையும் அளிப்பது. இன்னொன்று, தானம் பெறப்பட்ட இரத்தத்தை சிவப்பணுக்கள், இரத்த தட்டுகள் அதாவது பிளேட்லெட்ஸ் மற்றும் பிளாஸ்மா என்று பிரித்தெடுத்து தேவைப்படுவோருக்கு தகுந்தவாறு வழங்குவது. மனித உடலில் சராசரியாக 5 லிட்டர் இரத்தம் பாய்கிறது. அதில் ஒரே சமயத்தில் ஒரு நபர் 1 யூனிட் அதாவது 450 ml வரை இரத்தம் தானமாக கொடுக்கலாம். அதுவும் குறைந்தபட்சம் 56 நாட்களுக்கு ஒரு முறை நாம் 1 யூனிட் இரத்தம் தானமாக கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு தானமாக பெறப்படும் இரத்தத்தினை 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் 42 நாட்கள் வரை நாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம். தானம் பெறப்பட்ட இரத்தமானது தொற்று நோய்களை விளைவிக்கும் கிருமிகள் இல்லாமல் ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளதா என்பதற்கு பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. பிறகே அந்த இரத்தம் பத்திரப்படுத்தப்படுகிறது. முன்னதாக இரத்த தானம் செய்பவரின் உடல் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்படுகிறது. தானம் செய்பவரின் இரத்த அழுத்தமும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவும் முதலில் கணக்கெடுக்கப்படுகின்றது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு ஆண்களாயின் குறைந்தபட்சம் 13 பெண்களாயின் 12.5 இருப்பது அவசியமாக உள்ளது. ஹீமோகுளோபின் அளவு 16.5 மேல் இருந்தாலும் அவரால் இரத்த தானம் செய்ய இயலாது என்கின்றனர் மருத்துவர்கள். பொதுவாக குருதி தானம் செய்வதனால் இரத்த சோகை ஏற்படுமோ என்ற

0: அச்சம் மக்களிடையே நிலவி வருகிறது. ஆனால் சரியான இடைவெளியில் முறையான பாதுகாப்புடன் ரத்த தானம் செய்வதனால் நம் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் புதுப்பிக்கப்பட்டு நம் உடல் சீரான ஆரோக்கியத்துடனும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் விளங்குகிறது என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். பொதுவாக 18 வயது முதல் 50 வயது வரை உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யலாம். பெண்கள் பேறு காலத்திலும் மாதவிடாய் காலத்திலும் இரத்த தானம் செய்ய இயலாது என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். நம் உடலில் இருந்து பெறப்படும் ஒரு யூனிட் இரத்தமானது ஒரு உயிரை காக்குமேயாயின் இரத்த தானம் செய்வதில் தயக்கம் ஏன்? இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வருவோம்.
1: தேசிய தன்னார்வ இரத்த தானம் தினம் சிற்றுரை கேட்டீர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் தொடர்ந்து இனி சர்வதேச இசை தினம் சிற்றுரை கேட்கலாம்.
2: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 சர்வதேச இசை தினம் கொண்டாடப்படுகிறது. இசையின் சிறப்பையும் இசை கலைஞர்களின் பங்களிப்பையும் உலகின் பல்வேறு இசை மரபுகளையும் போற்றும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மொழிகள் வேறுபட்டாலும் நாடுகள் வேறுபட்டாலும் மனிதர்களின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் பொது மொழியாக இசை விளங்குகிறது. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மனிதனின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கலை வடிவமாகும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமது மகிழ்ச்சியை மேலும் அதிகரிப்பதும் சோகமான நேரங்களில் நமக்கு ஆறுதல் அளிப்பதும் இசையின் தனிச்சிறப்பு. வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல உணர்வுகளையும் இசை எளிதாக வெளிப்படுத்துகிறது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியோடு இசையும் வளர்ந்து வந்துள்ளது. பழங்காலத்தில் இயற்கையின் ஒலிகளையும் பறவைகளின் குரல்களையும் அடிப்படையாக கொண்டு உருவான இசை காலப்போக்கில் பல்வேறு வடிவங்களாக வளர்ச்சி பெற்றது. இன்று செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, பக்தி இசை, திரைப்பட இசை, மேற்கத்திய இசை, மின்னணு இசை என இசையின் பரப்பளவு மிகவும் விரிவடைந்துள்ளது. இந்தியாவின் இசை பாரம்பரியம் மிகவும் பழமையானதும் பலமானதுமாகும். கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, நாட்டுப்புற இசை மற்றும் பல்வேறு பாரம்பரிய இசை வடிவங்கள் இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் நாட்டுப்புற பாடல்கள், வில்லுப்பாட்டு, ஒப்பாரி, தாலாட்டு போன்ற பல்வேறு கிராமிய இசை வடிவங்கள் மக்களின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை. இசை மனிதனின் மனநலத்திற்கும் நல்வாழ்விற்கும் துணையாகிறது. பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை ஏற்படுத்துவதில் இசைக்கு முக்கிய பங்கு உள்ளது. குழந்தைகளுக்கு இசை பயிற்சி அளிப்பது அவர்களின் படைப்பாற்றல், கவனம் மற்றும் கற்றல் ஆர்வத்தை வளர்க்க உதவுகிறது. அதேபோல் முதியவர்களுக்கும் இசை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடியதாக உள்ளது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் இசை கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லையற்றதாகிவிட்டன. இணையம் மற்றும் டிஜிட்டல் தளங்களின் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளில் உருவாகும் இசையை உடனுக்குடன் கேட்க முடிகிறது. இதன் மூலம் வெவ்வேறு நாடுகள் மற்றும் பண்பாடுகளைச் சேர்ந்த மக்களின் இசையை அறிந்து கொள்ளவும் அவர்களின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. சர்வதேச இசை தினம் என்பது இசையை ரசிப்பதற்கான ஒரு நாள் மட்டுமல்ல, இசை கலைஞர்களின் திறமையை மதிப்பதற்கும் அழிந்து வரும் பாரம்பரிய இசை வடிவங்களை பாதுகாப்பதற்கும் இளம் தலைமுறையினரிடம் இசை மீதான ஆர்வத்தை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும்.
1: சர்வதேச இசை தினம் சிற்றுரை கேட்டீர்கள். நேரம் 7:42. உங்கள் கவனத்திற்கு பகுதியில் இனி டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
2: அன்னி பெசன்ட் அவர்கள் 1847 அக்டோபர் 1 லண்டனில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவு, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளையும் அநீதிகளையும் எதிர்த்து குரல் கொடுத்தார். பெண்களின் உரிமைகள், தொழிலாளர்களின் நலன், கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் போன்ற பல்வேறு துறைகளில் தனது கருத்துக்களை துணிச்சலுடன் வெளிப்படுத்தினார். பின்னர் இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் இந்தியாவின் ஆன்மீகம், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார். இந்திய மக்களின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக கல்வித்துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் இந்த கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கான அடித்தளங்களில் ஒன்றாக அமைந்தது. இந்தியாவின் அரசியல் சுதந்திரத்திற்காகவும் அன்னி பெசன்ட் அவர்கள் தீவிரமாக பாடுபட்டார். இந்தியர்களுக்கு தங்களுடைய

0: நாட்டை தாங்களே ஆட்சி செய்யும் உரிமை இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். 1916 பாலகங்காதர திலகருடன் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்தை முன்னெடுத்தார். இந்தியாவுக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களிடையே பரவலாக எடுத்துச் சென்றார். தனது பத்திரிகை எழுத்துக்கள் மற்றும் பொதுக்கூட்ட உரைகள் மூலம் இந்தியர்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்தியாவின் விடுதலை என்பது இந்தியர்களின் உரிமை என்ற எண்ணத்தை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அன்னி பெசன்ட் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, எழுத்தாளர், கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் பண்பாடு மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்களில் ஒருவராகவும் அவர் கருதப்படுகிறார். 1933 செப்டம்பர் 20 அன்னி பெசன்ட் அவர்கள் மறைந்தார். ஆனால் அவர் இந்தியாவிற்காக ஆற்றிய பணிகள் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன. கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம் மற்றும் இந்திய சுயாட்சி ஆகிய துறைகளில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:45:35. புத்தம் புது காலையில் இனி
1: நகர்வலம்.
2: சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள்.
3: காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வேலைக்கு கிளம்புறத நினச்சாலே பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் பீக் அவரில் பஸ்ஸில் இந்த பொல்யூஷனில் ட்ராவல் பண்ணுறத விரும்பாதவங்க நிறைய பேர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது தான் எலக்ட்ரிக் பஸ். தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் புதிய முயற்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இதன் வரவேற்பு மக்களிடையே அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் மின்சார பஸ்களுக்கு மாஸ் வசதி மற்றும் பொது போக்குவரத்து மேம்பாட்டிற்காக அரசு பல புதிய மின்சார பேருந்து சேவைகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. ஏசி பேருந்துகளில் பயணம் செய்வது என்பது உயர்ந்த வருமானம் கொண்டவர்களுக்கு மட்டுமே என்ற நிலையை மாற்றி சாதாரண பொதுமக்களும் ஏசி பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த செயல்பாடு தொடர்ந்து வருகிறது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி அடுத்த 3 மாதத்திற்குள் 2000 புதிய மின்சார ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தரப்பில் திட்டமிடப்பட்டது இதில் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஏசி மின்சார பேருந்துகள் 7 பணிமனைகளில் இருந்து இயக்க திட்டம் வகுக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. மேலும் 1000க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் ரூபாய் 500 கோடியில் உருவாக்கப்பட உள்ளன. காற்று மாசு குறைவு, குறைவான ஒலி எழுப்பும் தன்மை மற்றும் பயணிகளுக்கு நவீன வசதிகள் ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாக கொண்டுள்ள நிலையில், மேலும் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. மின்சார பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலம் எரிபொருள் செலவை குறைப்பதுடன் கார்பன் உமிழ்வையும் கணிசமாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் பராமரிப்பு செலவுகளும் குறைவாக இருக்கும் என்பதால் நீண்டகால அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களின் நிதிநிலை மேம்பட உதவும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல நகரங்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 2000 புதிய ஏசி மின்சார பேருந்துகளை இணைக்கும் திட்டம் மாநில பொது போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய விரிவாக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து துறையின் வருவாயை அதிகரிப்பதற்கும் பயணிகளுக்கு தரமான மற்றும் நவீன வசதிகளை வழங்குவதற்கும் பல்வேறு செயல் திட்டங்களை தமிழ்நாடு அரசு கட்டம் கட்டமாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து சேவையை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள். எழுதியவர் எம் உத்ரா, வாசித்தவர் விஜய்.
1: புத்தம் புது காலையில் இணைய திரை இசைப்பாடல் ஒன்று காதலன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பது.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: ஆகாஷவாணி நேரம் 7:55. புத்தம் புது காலையிலே நீ
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெய்வமணி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலம் கண் போன்றது ஒத்துக்குவீங்க. எதையும் மீட்டு கொண்டு வரலாம், நேரத்தை கொண்டு வர முடியுமா? இன்று காலை போன 6-7 மணி வரையான 1 மணி நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியாது. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுறாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஓர் இடத்துல நிற்கிறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக? எல்லாம் இந்த ஒருசான் வயிற்றுக்காகத்தான். ஆனால் அந்த சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிடாம பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் ஓடுறவங்களையும் பார்க்குறோம். எதுக்கு இந்த ஓட்டம்? எந்த இலக்கை நோக்கி, எந்த எல்லையை நோக்கி இந்த ஓட்டம்னு கேட்டால் பதில் சொல்ல பலருக்கும் சிரமமாக தான் இருக்கும். நேரம் போதவில்லை என்று சிலர், நேரம் போகவில்லை என்று நினைப்போர் சிலர். போகவில்லைன்னு சொல்கிறவங்க உருப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு பொன்னான நேரத்தை பொழுதை கழிப்பது தான் வேதனை. அவசர யுகத்தில் நேர நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியமானது. தெய்வமணி அம்மா, உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்த கடுதாசி எழுதுகிறவர் உட்பட எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். எப்படி திட்டமிட்டு நேரத்தை செலவு செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செயின், திருக்குறள். காலமறிந்து செயல்பட்டால் முடியாத செயல் என்பது இல்லைன்னு காலம் நேரத்தை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுறார். இன்றைய பணத்தை நாளைய தேவைக்காக சேமிப்பது போல நாளை செய்ய வேண்டியவற்றை இன்று செய்ய துவங்குவதன் மூலம் நேரத்தை நன்முறையில் சேமிக்கவும் மிச்சமாகும் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கவும் இயலும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பதுன்னு ஒரு சொலவடை உண்டு. ஒரே நேரத்தில் 1க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வதன் மூலம் நேரத்தை மிக திறம்பட கையாளலாம். உதாரணம் பாருங்கள், பூங்காவில் குழந்தைகள் கூட ஓடி விளையாடுவது. உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சி ஆச்சு, விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு. தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். துணிகளுக்கு இஸ்திரி போடலாம், காய்கறி நறுக்கலாம், வீடு சுத்தம் செய்யலாம், பயணத்தின் போது புத்தகம் படிக்கலாம், அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இப்படி எத்தனையோ செயல்கள் இருக்குது. பொதுவாக எந்த ஒரு வேலை செய்தாலும் அது ரொம்ப முக்கியமான வேலை தானான்னு அப்பப்போ சரிபார்க்கணும். எந்த செயலில் நேர விரயம் ஏற்படுதோ அதை கவனமாக விழிப்புடன் இருந்து தவிர்த்திடணும். செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு பட்டியலிட்டு அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப நேரம் ஒதுக்கணும். மிகவும் அவசியமானதை முதல்ல செய்திடணும். பிறரிடம் ஒப்படைக்க முடிந்த செயல்களை, வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைப்பதன் மூலம் உங்கள் நேரம் மிச்சப்படும். இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு இன்றைக்கே முடிச்சிடணும், நாளைக்கு செய்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடாது. அதே போல் தெய்வமணி அம்மா, எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கணும். ஒரு பொருளை எடுத்துட்டு பயன்படுத்திட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு தேவைப்படும் போது தேடுறது நேர விரயத்துக்கு வழிவகுக்கும். உடற்பயிற்சி

0: பயிற்சிக்கும் தியானத்துக்கும் கட்டாயம் நேரம் ஒதுக்கணும். வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறை எங்காவது சுற்றுலா போயிட்டு வரலாம். இது நமக்கு, நமது உடலுக்கு, மனதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தினமும் ஒரே வேலையை செய்யும்போது ஒரு சிரமம், ஒரு தொய்வு ஏற்படும் இல்லையா? அந்த தொய்வை போக்குவதற்கான ஒரு மாற்றம்தான் இந்த சுற்றுலா என்பது. காலையில் அன்றாடம் எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு என்னென்ன வேலைன்னு திட்டமிட்டு அதை முறையாக கையாளணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
5: நேரம் 8 மணி.
6: ஆகாஷ்வாணி
5: நேயர்கள் கேட்க இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
7: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பு பல்கலைக்கழகம். இந்திய அளவில் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருடைய நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்வகை மெய்ப்பாடுலையும் இன்னும் 8-8 வகையாக சேர்ந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய தமிழ் வந்து பலவேருக்கு தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த தமிழ் ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் அந்த உச்சரிப்பு, அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழுக்கு பல சான்றுகள் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் வீரசிவாஜி நாடகத்தில் நடிக்கிறார். முதல் முதலாக அதில் தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்குறார். அதில் ஏறத்தாழ 120 பக்க வசனத்தை ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணி மொத்தமாக அவர் ஒப்புச்சிடுறார். இன்னும் சொல்லப்போனால் சரஸ்வதி சபதம், கல்வியா செல்வமா வீரமா, இந்த மூணுக்குமான போட்டி தான் இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம். இதில் வாய் பேச முடியாத ஒரு நபராக இருக்கிற சிவாஜி பின்னாலில் சரஸ்வதியால் வாய் பேச வச்சு பெரிய அளவர்றாரு. அவரை ஒரு சூழலில் யானையை விட்டு இடற வைக்கணும், இப்படியான ஒரு காட்சி. இந்த படம் ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்தில் வந்தது. இப்போ இந்த காட்சிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரண்மனை ஷெட்டு போட்டாங்க. அரண்மனையில் ஒரு யானையை சிவாஜியை மிதிக்க விடணும், இந்த காட்சி எடுக்கணும். ஏ.பி. நாகராஜன் நடிகர்களும் சிவாஜி கணேசன்ட்ட டூப்பு போட்டுக்கலாம், யானை கொஞ்சம் மிரண்டாலும் மிரண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நடிகர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நானே நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் ஏ.பி. நாகராஜன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படுக்கை மாதிரி அதில் கட்டி போட்டிருப்பாங்க, யானை வருது, காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நீண்ட வசனத்தை பேசுவார் நடிகர்களும் சிவாஜி கணேசன். அந்த முடிக்கிற இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு கொடுத்த அவ்வைக்கு நீ முத்தமிழ் கொடுத்தது உண்மையானால் அப்படிம்பார். அப்படிங்கிற அந்த யானை காலை தூக்கும். அப்போ யானை காலை தூக்கும் போது ஒரு பிளிர்ற ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நில் அப்படிம்பார். அந்த நில் அப்படிங்கிறத கர்ஜனை இருக்குல்ல, அந்த கர்ஜனை அவருடைய தமிழ் ரெண்டுமே சேர்த்து யானையை பின்னோக்கி போக வச்சிருக்கு. அப்போ அந்த யானைக்கு அந்த சமிக்கைகள் புரிஞ்சு அந்த யானை திரும்ப போயிருக்கு அப்படின்னா, அவருடைய நடிப்பு எவ்வளவு அபாரமான நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு எவ்வளவு அழகானது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராஜாராணி திரைப்படம், அது ஒரு நீண்ட வசனம் வரும். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு தளத்தில் அப்படின்னு இந்த காட்சி போய்கிட்டே இருக்கும். போறப்ப கோபமா சொல்லணும், அதே மாதிரி மனைவி கூட இன்னும் நெகிழ்ந்து பேசணும். ஒரு இடங்கூட தொய்வு இல்லாமல் ஒரே ஷாட்ல படமாக்கப்பட்ட அந்த காட்சி. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒருவேளை தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சியை போட்டு காட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப எளிமையாக தமிழ் கற்றுக்குவாங்க. உடல் மொழியை மட்டுமே வச்சு மக்களுக்கு உணர்வுகளை கடத்தக்கூடிய அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் சொல்லலாம். நவரா

ராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதில் 9 வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பார். கடைசி காட்சி, காதலி இவரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த 8 நாள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது. காதலி இனிமேல் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இவர் விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு மாடியில் இருப்பார். இப்போ எதிர்பாராத விதமாக காதலி சாவித்திரி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே இவர் ஒரே நேரத்தில் அந்த எதிர்பாராத இன்பத்தையும் காட்டணும், அதே நேரத்தில் அந்த விஷ சாப்பிட போனோமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பையும் காட்டணும். கண்ணில் மனுஷன் அப்படி காட்டுவார். பின்னணி இசையும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க அந்த கண்ணு கலங்கி அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே கண்ணீர் நிற்கும், அந்த கண்ணீர் சொட்டார். அதே வேலையை சாவித்திரியும் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிதாபம் சுய பச்சாதாபம் எல்லாமே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகைப்பார். அப்புறம் அந்த ஒரு விரலை உதட்டில் வைப்பார். அதுக்கு பிறகுதான் அவர் சத்தம் போட்டு சிரிக்க, சாவித்திரி சத்தம் போட்டு சிரிக்க, கூப்பிடுறது கூட கையால் சைகை செஞ்சு கூப்பிடுவார். அந்த இடத்துல அது ரெண்டு பேரும் கிட்ட வந்து பேசிக்க

0: மகன் அப்படிங்கிற திரைப்படம். மூணு வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். ஒன்று அப்பா, ரெண்டு மகன்கள். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கன்னத்தில் பெரிய தழும்பாக இருக்கும் பிறவியிலேயே. அதே மாதிரி மூத்த மகன் சிவாஜி, அவருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் தழும்பாக இருக்கும். இளைய மகன் ரொம்ப அழகாக இருப்பான். மூணு கதாபாத்திரத்தை இவரை ஏற்று நடிச்சிருப்பார். இப்போ மூணு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியில் தகப்பன் கதாபாத்திரமும் மருத்துவர்கிட்ட கொல்ல சொன்ன மூத்த மகன் உயிரோடு வந்து நிற்பார். இப்போ ரெண்டு பேருக்குமான விவாதம் நடக்கும். பிளாங்க் செக் கொடுத்துருப்பாரு. இப்போ இதை கொண்டு வந்து வச்சுட்டு மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுற நேரத்தில் அந்த இளைய மகன் உள்ளுக்குள்ளே வருவார். டேடி அப்படின்னு அவர் வரும்போதே ஒரு இடத்துக்குள்ளே மூணு வகையான கதாபாத்திரத்தையும் ஒரு மனுஷன் கட்டியிருப்பார். நமக்கே சந்தேகமாக இருக்குது, உண்மையிலேயே மூணு பேருமே சிவாஜி தானா அப்படின்னு. சரி, கை நடிக்கும் சொல்லுவாங்க, கால் நடிக்குமா அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறையில் ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறையாக இருக்கக்கூடிய நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய தம்பி படிச்சுட்டு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணிக்குவார். தம்பி வந்துட்டு சிவாஜி கிட்ட, நான் ஒரு கப்பல் முதலாளியோட தம்பின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியிருக்கேன், எனக்கு கப்பல் முதலாளியாக நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீசை வித்தியாசமாக வச்சு, அந்த பைஜாமா குருதா, அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அவர் நடந்து வர்றப்ப பயங்கர கம்பீரமாக உள்ளக்குள்ளே வருவார். எஸ்வி சகசரநாமம் தான் மாமனாராக இருப்பார். அந்த நடையை பார்த்தீங்கன்னா ராஜ நடை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜ நடையை நம்ம அவருக்குள்ளே பார்க்கலாம். அவ்வளவு அழகாக வந்து கால் மேலே கால் தூக்கி அந்த டேபிளில் போட்டுக்கிட்டு வசனம் பேசுவார். மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த இடத்துல ஆமாயா நான் நடிகந்தாயா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒட்டி இருக்க மீசை எடுத்துட்டு, என் தம்பி நல்லவையா, நல்லா வாழணுங்கிற கணக்கில் இந்த மாதிரி செஞ்சிட்டாயா, அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தவர் நடக்கிற நடை இருக்குல்ல, ஒரு ஜமீனா வந்த ஒரு நடைக்கும், இல்லை நான் ஒரு நடிகன்க அப்படின்னு கையறு நிலையில் நடந்து போகிற நடைக்கும் அவ்வளோ பெரிய வேறுபாடை நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் காமிச்சிருப்பார். பாகப்பிரிவினை அப்படிங்கிற திரைப்படம், இது ஜி என் வேலுமணியுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். சோலைமலை இந்த படத்துக்கான கதாசிரியர் பீம்சிங் படத்தை இயக்கியிருப்பார். நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முழு கதையும் சொல்கிறாங்க. சொல்லி முடித்தவுடனே, சரி ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருடைய அறை உள்ளுக்குள்ள சிவாஜியா போனவர் திரும்பி வரும்போது சின்னையாவா வர்றார். யார் அந்த சின்னையா அப்படின்னா, பாகப்பிரிவினையில ஒரு கை செயல்படாத கதாபாத்திரம். இந்த கதையை அந்த மனுஷன் இவ்வளவு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் மொத்த உருவமா வந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காட்சி வர்றப்ப அந்த காட்சிக்குள்ள தன்னை வந்து கற்பனையா வடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரமாவே முன்னாடியே மாறி அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ வேலையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை நடிகர்களும் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நாடகங்களை நடிக்கிறத அவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா, நாடகத்துக்கு மேலே அவருக்கு ஆகப்பெரிய ஈடுபாடு. இன்னும் சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை 100 இடத்துக்கு மேலே இவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 கால்ஷீட் கொடுத்து அந்த கால்ஷீட் தாண்டி ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு பிறகு எப்போ அவங்களுக்கான பயண நேரம் இருக்குது, எப்போ தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை ஏறத்தாழ 100 முறை நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, நடிப்பு மேலே இருந்து அவருக்கான பிரியம். என்ன சொல்ல போனால், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சிவாஜி நாடக மன்றத்தை தொடங்குறார். அந்த நாடக மன்றத்தால் அவருக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அந்த நாடக மன்றத்தை தொடங்கி எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதிலையும் குறிப்பாக அந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறாரு. எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனால் கூட என்ன செய்வாராம் அப்படின்னா, இந்த நாடக கலைஞர்கள் மொத்தமாக எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ அதே கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க கூட பயணப்பட்டு அவங்க கூடவே கலந்து பேசி சிரித்து அந்த அனுபவங்களோட போய் நாடகம் பண்ணுறது தான் நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய பெரும்பான்மையான வழக்கமாக இருந்திருக்கு. இலங்கையில் ஒரு நாடகம் நடிக்கிறாரு. அப்போ இங்கே மருத்துவமனைக்கான சரியான கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மொத்த தொகையும் அங்கே அந்த மருத்துவமனைக்காக கொடுத்துட்டு சொந்த பணத்தில் விமானம் டிக்கெட் போட்டு வர்றார். அப்படி அவர் நிறையா நாடகத்திலிருந்து செஞ்ச செயல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனாக மக்களுக்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சினிமா மட்டுமில்லை நாடகமும் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அப்படி அந்த கலைஞன் இருந்ததுனால தான் இன்றைக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்கியவர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி இன்று உலக காஃபி தினம், இன்டர்நேஷனல் காஃபி டே. இதனையொட்டி காஃபி பயிரின் முக்கியத்துவம், காஃபி பானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் டாக்டர் எம். கருத்தமணி அவர்கள். இவர் மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநராவார்.
2: இன்னைக்கு அக்டோபர் 1 இன்டர்நேஷனல் காஃபி தின விழா கொண்டாட்டம் நடக்குது. இன்டர்நேஷனல் காஃபி டேன்றது ICO இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் மூலம் கடந்த 2015 உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்னா, எல்லா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 137 நாட்டில் இருக்கிற எல்லா காஃபி ஸ்டேக்ஹோல்டர்ஸ் அப்படின்னா காஃபி விவசாயிகள், காப்பி ஏற்றுமதியாளர்கள், காப்பி இறக்குமதியாளர்கள், காப்பி கியூரிங் களத்தில் காப்பியை பதப்படுத்துகிறவங்க, காஃபி கிரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கு எல்லாத்தையும் கூட அகில உலகத்தில் இருக்கிற இந்த காப்பி ரோஸ்டிங், காப்பி கொட்டையை ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வறுத்து அதுக்கு ரோஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டிங்கிறது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வறுத்து எடுக்கிறது தான் இந்த காப்பியினுடைய மனமே வெளிப்படுது. அப்புறம் காப்பி குடிக்கிறவங்க, அதாவது காப்பி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லையும் இந்த ஒரு தினத்தில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை உலக அளவில் கொடுக்கறது தான் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டேனுடைய முக்கியத்துவம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,459 ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும், கொடகு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும் ரோபஸ்டா காஃபியும் இப்படிலாம் காஃபி பயிரிட்டு வர்றாங்க. காஃபின்றது எல்லா மலைப்பிரதேசங்களில் இருக்கிற கடல் மட்டத்தினுடைய உயரத்திலிருந்து எத்தனை அடிக்கு இத்தனை அடி வளர்ந்தால் தான் அந்த அரபிக்கா காஃபி நல்லா வரும், அது சீதோஷனில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் அரபிக்கா காஃபின்றது உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி உற்பத்திக்கு ரொம்ப பயன்படுது. இது பொதுவாகவே அரபிக்கா காஃபின்றது ஒரு மென்மையான காஃபி, ரொபஸ்டா காஃபின்றது கொஞ்சம் ஹார்ட் காஃபி. அதாவது இதில் இருக்கிற இந்த கஃபைன்ங்கிற கண்டென்ட், கஃபைனுடைய அளவு அரபிக்காவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொபஸ்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காஃபின்றது அது ஒரு கல் மாதிரி அந்த காஃபி கொட்டை இருக்கும். காஃபி செடி வளர்ந்து நம்ம எப்படி தாய் கருவில் இருந்து வளர்க்குற 10 மாதத்தில் ஒரு குழந்தை வெளிவருதோ அதே மாதிரி மார்ச் ஏப்ரலில் மழை பெய்யும், பூ மழை பெய்யும். அந்த பூ மழை பெய்ஞ்ச உடனே ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மடிதல் பழி பெய்யும். இந்த பூ மடிதல், பூ மழை, இந்த ரெண்டு மழை தான் இந்த காப்பினுடைய உற்பத்தியை அந்த வருஷத்துக்கு தீர்மானிக்குது. இப்படி மார்ச் ஏப்ரலில் பூ எடுக்கிற இந்த பூ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில், குறிப்பாக அரபிக்கா காஃபி வந்து டிசம்பர் அதாவது பொங்கலுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழம் பருக்கு வந்துடும். பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8-10 மாதங்களில் இந்த காப்பி பழம் செடியில் உற்பத்தி ஆகிடும். இந்த காப்பி காய் வந்து பழமாகி அந்த பழம் பழுத்த பிறகு பக்குவமாக பழத்தையும் காயும் கலக்காமல் பழத்தை மட்டும் தனியாக பிரித்து பக்குவமாக எடுத்தோம்னா அந்த காஃபி ஒரு ஸ்பெஷாலிட்டி காஃபி மாதிரி ஆகிடும். 1 லட்சம் காப்பி பழத்தில் ஒரு 10 காப்பி காய் கலந்தால் கூட அந்த காப்பியினுடைய மனம் குணம் கெட்டு போகும். எப்படி 1 லிட்டர் பாலுக்கு இல்லை எவ்வளோ பாலுக்கு 1 துளி விஷம் இருந்தால் அது விஷமாக மாறிடுமோ அதே மாதிரி காப்பி பழங்களை தனியாக ரகம் பிரித்து எடுத்து பழத்தை மட்டும் பண்ணோம்னா அது தரமான காஃபிங்க, குவாலிட்டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி தரம் எடுக்கிறப்ப இந்த காஃபி கலக்காமல் காஃபி காய் தனியாக, முழுசாக பழுத்த பழம் தனியாக, 3/4 பழம் பழுத்த தனி, 1/2 பகுதி பழுத்த பழம் தனி, இப்படி தரங்கள் பிரித்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காஃபி காய்க்கிறவரெல்லாம் பெருசு விஷயம் இல்லை, காஃபி பழம் பழுத்த உடனே அந்த பழத்தை அறுவடை செஞ்ச பிறகு

அதை மண்ணில் படாம தரம் பிரித்து அதை காய வச்சு அந்த காய வறுக்கிறது டெக்னிக்கலாக ஒரு இத்தனை டெம்பரேச்சர் இத்தனை நாள் என்ன நிழலில் காய வைக்கணுங்கிறது அப்படி நம்ம முறை பிரகாரம் பண்ணி எடுத்து லாஸ்டில் அந்த பழங்கள்லாம் அரைச்சி அந்த அரைச்சது பிறகு நமக்கு கிடைக்கிறது வந்து ரெண்டு பழத்தை அரைக்காமல் காஃபி வந்து அப்படியே காய வச்சு பண்ணுறது பேர் செரி காஃபி. இன்னொன்று வந்து அரபிக்கா காஃபிலாம் அதுக்குன்னு பல்பர் இருக்கு ரோதைகள் அதில் அரைச்சி அந்த காஃபியை எடுத்தோம்னா அதுக்கு பேர் பார்ச்மெண்ட். அந்த பார்ச்மெண்ட் காஃபின்றது காய வச்சோம்னா அந்த காபி பருப்புக்கு மேலே ஒரு வெள்ளையா ஒரு தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்தோம்னா தான் காபி பருப்புங்க. இந்த காபி பருப்புன்றது காபி கொட்டை வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1000 அதிகமான வேதியியல் மூலக்கூறுகள் கெமிக்கல் காம்பனன்ஸ் இருக்கிறதுனால இந்த காபியை கிட்டத்தட்ட 280 மேலே ரோஸ்ட் செய்யும்போது அப்படியே மனமனா மனம் ஒரு 20-30 நம்மளை அழகா நம்மளுடைய மூக்கனுடைய வாசத்தை நம்மளை இருக்கக்கூடிய தகுதி அந்த முழு இதுவும் இந்த காபி கொட்டைக்கு இருக்குங்க. உலகத்துல மிக அதிக அளவுல காபி வந்து விரும்பி சாப்பிடப்படுது. இந்த காபியானது உலகத்திலேயே பெட்ரோல் குரூட் ஆயிலுக்கு அடுத்து 2வது பிசினஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா அது காபி தாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட கடந்த 25-26 பொருளாதார ஆண்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 16,650 காஃபி மூலமே நம்மளுடைய வர்த்தகம் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தாங்க, எல்லாத்துக்கும் டைம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நம்மளுடைய உணர்வை நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்ம உடம்புள்ள டோபோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம சிரித்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் எப்போவுமே சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு இந்த டோபோமைன்கிற கெமிக்கல் ரொம்ப முக்கியம். டோபோமைன் காஃபியில் இருக்கிறதுனால இந்த காஃபியை பருகின உடனே நமக்கு உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஜீவன், சென்னை இப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லயும், ஆனா இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா காபி தான் பிரதானங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காபி ஒரு வாரத்துக்கு பால் பொங்கிக்கிட்டே இருக்கும், காபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காபி ஒரு மிகப்பெரிய அருமையான பானம். காஃபி நம்மளை எப்பயுமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற வயதானவர்களோ, இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற இளைஞர்களோ எல்லாருக்கும் காலத்தின் மாறுதல் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் மனச்சோர்வு, பல பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அப்படி நினைக்கிறப்ப புத்துணர்ச்சிக்காக இந்த காஃபியை, அருமையான காஃபியை, தரமான காஃபியை நீங்கள் பருகி பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய நம்மளுடைய மனர்வையும் உணர்வையும் புத்துணர்ச்சியும் ஆக்கி ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அந்த சிறப்பு இந்த காஃபிக்கு மட்டும்தான் இருக்கு. காஃபின்றது மற்ற நகரங்களில் மக்களுக்கு ஒரு காபி செடி, காபி பழம், இப்படி விவசாயிகள் எங்கோ ஒரு மூலையில் இருக்க விவசாயிகள் இவ்வளவு பெரிய உற்பத்தி பண்ணி அதெல்லாம் நாட்டுக்கு வர்றதுனாலதான் மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி இதை பானங்கள்லாம் பெருகி சாப்பிடறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. காஃபி பானன்றது இன்றைக்கு எல்லாருடைய ஈவன் கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாகம். காபி உற்பத்தியில கர்நாடகா முதலிடத்துல இருந்தாலும் காபி சாப்பிடுறதுல நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இடங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான நம்மளுடைய கேரளாவில் உலக அளவில் ரொம்ப பேர் போன ரபஸ்டா காஃபி. எப்படி தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் அதை வளையலாவோ இல்லை மூக்குத்தியாவோ தாலியாவோ தோடாவோ பண்ணுற மாதிரி அதுக்கு இந்த செம்பு கலக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல காஃபிக்கு ஃபில்டர் காஃபியாக இருந்தால் அந்த காஃபிக்கு பிளெண்டிங்னு பேருங்க. அந்த பிளெண்டிங்ன்றது இந்த ரொபஸ்டா காஃபி. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் உள்ளேற வயநாடு ராயல் ரொபஸ்டாவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் மிக அருமையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த வயநாடு ராயல் ரொபஸ்டா காஃபி கிட்டத்தட்ட உலகத்தில் எல்லா பிளெண்டிங்லையும் பெரும் மிக முக்கியமான பங்கெடுத்திருக்குங்க. காஃபியெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஐ புவிசார் குறியீடு நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு ஏற்காடு சேரதுராயன் பகுதியில் இருக்கிற காஃபி விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழனிமலை பகுதியிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளத்தில் ஆல்ரெடி வயநாடு ரொபஸ்டாவுக்கு வந்து புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சிக்மலூர் காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அரக்கு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கொடகு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. புவிசார் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா 450 விற்கிற காஃபி ஒரு 30-40 சேர்த்து பிரீமியம் பிரைஸுக்கு கிடைக்கும். அதனால காஃபி வந்து சந்தோஷப்படுத்துற பானம் மட்டுமல்ல, இந்த காஃபி சாப்பிட்றதுனால மிகப்பெரிய நமக்கு பயன்கள் இருக்கு. தயவு செய்து யாரும் பயந்துட வேணாம். சாதாரண

0: மக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காஃபி சாப்பிட்றது அறிவியல் புரியுமா ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. இந்த காஃபி ட்ரிங்கிங் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. ஒபிசிட்டி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த டோபமைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அல்சீமியர் நம்ம டிசீஸ்ல பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இந்த காஃபி ரெகுலராக குடிக்கிறனால கண்டிப்பாக வராதுன்னு நம்மளுடைய அறிவியல் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த காஃபி இனி வரும் காலங்களில் மிக அருமையான டிமாண்டுங்க. நம்ம தமிழ்நாடு காஃபி, இந்தியாவினுடைய காஃபி, மற்ற மேலை நாடுகளில் விளையிற காஃபி மாதிரி இல்லாமல் நம்ம வந்து மரங்களுடைய நிழல்களுக்கு கீழே உடையதுனான ஷேட் கிரவுண்ட் காஃபி, சன்ரைட் காஃபி, ஹேண்ட் பிக்கடு காஃபி, இந்த மாதிரி நம்ம தரமான காஃபி பண்ணுறதுனால நம்ம காஃபி, இந்திய காஃபிக்கு உலகத்தில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. அதனால நம்ம காஃபி விவசாயிகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய விலைகள் வந்து கடந்த 3-4 வருஷமா நல்லா இருந்துகிட்டு இருக்கு. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா, எங்களுடைய காஃபி வாரியம் விவசாயிகளினுடைய நலனை எப்பவுமே கடத்தி இன்டெகிரேட்டட் காஃபி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலம் காஃபியினுடைய மறுநடவு, காஃபிக்கு நீர் தெளிச்சு கொடுக்கறது, களங்கள் குடோன் கட்டுறது, காஃபி தோட்டங்கள்ல வந்து ஆட்கள் கிடைக்காதனால மிஷினரியை பயன்படுத்துறது, காஃபி தோட்டங்கள்ல வேலை பார்க்கிற லேபர்களுடைய பிள்ளைங்களுக்கு மருத்துவம், என்ஜினியரிங், அக்ரி, இப்படி பலவேறு பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு 5,000-20,000 வரை லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலம் காஃபி போர்ட் உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம காஃபில யூடிஆர், யூரோப் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் வந்திருக்கனால காஃபி விவசாயிகள் எல்லாம் காஃபி ஆப்ல யூடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு காஃபி போர்ட் மிகப்பெரிய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பாலிகான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காங்க. தயவு செய்து நகரங்களில் வாழ்ற மக்கள் தேவையில்லாத பணங்களை படுகிறது போல நம்மளுடைய காஃபியை ஒரு நாளைக்கு சாதாரணமா 2-3 காஃபி குடிச்சா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காஃபி விவசாயிகள் கொண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்தி சந்தோஷமான இந்த நாளை கழிப்போன்னு கேட்டு கொள்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9446510118. காஃபியை நேசிப்போம், காஃபியை முன்னுக்கு எடுத்து போவோம். காஃபி என்பது நம்மளுடைய சுவாசமாக இருக்கட்டும்.
1: இன்டர்நேஷனல் காஃபி டே உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் உரையாற்ற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

இடம்பெற்றது திரைகானம். இலக்கை அடைய முயற்சிக்கும் போது தடைகள் அல்லது தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் வி ஜே விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். முதலில் நீ தயராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:50 50 நொடி. அரங்கி இசையில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இனி லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தில்லானா ராகம் தேஷ் ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக மைத்ரீம் பஜத. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் இயற்றியது ராகமாளிகை ஆதிதாளம்.

அரங்கிசையில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷவாணி. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பு

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10 to 11 kilos நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 kilos அளவுக்காச்சு நம்ம இந்த தென்னநார் கழிவை எடுத்துக்கணும்.
0: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள்.

0: ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் நித்யஸ்ரீ பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து ரவி ஜி சாஷா திரிபாதி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
1: கண்ணான

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்து சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ரெக்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10-11 கிலோ நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 கிலோ அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னநார் கழிவை எடுத்துக்கணும்.
0: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:35. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சூரசம்ஹாரம் திரைப்படத்தில் அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

தேன் சிந்தும் நேரத்தில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கே ஜே எஸ் தாஸ் சித்ரா பாடிய பாடல், படம் அக்னி நட்சத்திரம்.

0: ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடிய பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 12:10, ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் லக்பதி தீதி திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வில்வித்தை வீராங்கனை வஜ்ரநந்தினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை வழங்குபவர் எஸ்தர் விமலா அவர்கள். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளம்.

0: தினத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம். 6:40 மனதில் நின்றவை இரவு 7, 8, 5, 9, 15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 9:30 நாடக மலர் விட்ட கதை தொட்ட கதை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்துள்ளவர்கள் ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ, கீதா, லோகபாபு, சுகனேஸ்வரன், அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 10 மணிக்கு அகில பாரத பிரதேச நாட்டுப்புறம் மற்றும் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
7: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
8: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
9: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
2: உங்கள் FM ரெயின்போ 101.4 ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலக்கியம் பேசுவோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் முற்பகல் 11 மணிக்கு ஒவ்வொரு வெள்ளியன்றும் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இலக்கியம் பேசுவோம் ஒவ்வொரு வெள்ளியன்றும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் முற்பகல் 11 மணிக்கு. 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜே வி தீபக் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சிவலட்சுமி கேஷவ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஜோத்ஸனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
10: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said over the 100-year journey of UPSC, the generations, governments, technology and syllabi have changed, but the trust in this institution remains as unwavering as ever. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today, Mr. Modi stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance.
11: Our civil services se bhi naye badlav ki maang karti hai. इसलिए हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भी भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है, बल्कि वो यह भी देखे कि वह युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
10: The program marks the culmination of year-long celebrations that commenced on the 1st of October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளது.

0: ஆக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமானத்தை காப்பாற்றி பத்திரமாக தரையிறக்கிய அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவரது செயல்பாடுகள் விமானத்தில் பயணித்த 100,000+ உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். காயமடைந்த விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஸ்மித் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவரது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஸ்மித் மச்சாரின் மனைவி மற்றும் அவரது பெற்றோருடன் பேசிய பிரதமர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். 100,000+ உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்க மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
2: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சனாப் ஆற்றின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ஜனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிகாத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரிலிருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
0: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக 2 பேர்

0: கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ், மால்வா சிங், கண்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்பிரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. கடல்சார் செயல்பாடுகளில் எச்சரிக்கையுடன் ஈடுபட அறிவுறுத்தல். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை வினாடிக்கு 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 17 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 1.1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் பகுதிகளில் கோரமண்டல் முதல் 1.5 முதல் 1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். லட்சத்தீவுகளில் அகத்தி முதல் அமினிதீவு வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கும். கவரட்டியிலும் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். அன்ரோத் பகுதிகளில் 16 முதல் 17 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். மினிகாய் கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

அடுத்த திண்ணியம் கண்ணையன் இயற்றிய பாடல். ஜெயஸ்ரீஜெகன் இசையமைப்பில் பாடியவர் லதா ராஜு, உடன் பாடலை பாடியவர் ஜெயஸ்ரீஜெகன்.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள்,

0: கிராம அமைப்புகள் கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ் நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லிப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has said that over the 100-year journey of UPSC, generations, governments, technology and syllabi have changed, but the trust in the institution remains as unwavering as ever. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today, Mr. Modi stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance. The Prime Minister said his government's mantra is Nagarik, Devo Bhava, and serving the citizens is paramount. Mr. Modi said the young people being recruited today will play an important role in building a Vikasit Bharat.
3: ये उत्सव उस विश्वास का है जो हर भारतवासी का इस संस्था पर है. 100 वर्ष की इस यात्रा में पीढ़ियां बदली, सरकारें बदली, लेकिन यूपीएससी पर भरोसा आज भी उतना ही अटूट है. 100 वर्षों की इस यात्रा पर स्मारक डाक टिकट और सिक्का जारी किया गया है. 100 महत्वपूर्ण केस लॉज का संकलन भी जारी हुआ है.
2: Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said UPSC has achieved several milestones and added many new dimensions during the last 12 years. Chairman UPSC Dr. Ajay Kumar said, since independence, generations of the nation's youth have come to the Commission's doorstep with dreams of serving the country, and UPSC has ensured that they are judged solely on the touchstone of merit. The program marks the culmination of year-long celebrations that commenced on the 1st of October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926. On the occasion, Prime Minister Modi released a UPSC centenary commemorative coin, a commemorative stamp, and a book titled 100 Landmark Judgments Shaping the Policies of UPSC and Public Service Commissions in India. Prime Minister Modi has said safeguarding forests and wildlife is essential for maintaining

0: நிகழ்ச்சியில் வில்வித்தை வீராங்கனை வஜ்ரா நந்தினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அடுத்து தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை இடம்பெறுகிறது. வழங்குகிறார் எஸ்தர் விமலா அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் தேசிய மற்றும் மாநில மற்றும் மாவட்ட அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ள வில்வித்தை வீராங்கனை வஜ்ரா நந்தினி. வணக்கம் வஜ்ரா நந்தினி.
2: வணக்கம் மேடம்.
1: அம்மா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லலாம்.
2: என் பேர் வஜ்ரா நந்தினி. நான் வந்து எம்எஸ்சி கிரிமினாலஜி முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆர்ச்சரி வந்து எப்படின்னா, லைக் நான் வந்து ஃபஸ்ட்டு தரவை கிரவுண்டில் தான் நான் ஆர்ச்சரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2021 என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளே நான் நேஷ்னல் செலக்ட் ஆகி ராஞ்சி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகி எம்எஸ் யூனிவர்சிட்டி மூலமாக 2 நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து ரெண்டுமே பஞ்சாபில் பட்டிண்டாவில் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும் போதே 2023 ஆர்ச்சரியை வந்து எல்லாத்துக்குமே நார்மலைஸ் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக ஃபஸ்ட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு சின்னவன ஸ்கூலுங்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 18 ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். அதில் 2 பேர் வந்து நேஷ்னல் செலக்ட் ஆகி குஜராத் போய் விளையாண்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் கலெக்டராக இருந்த செந்தில் சார் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தென் அந்த டைம் டிஎஸ்ஓவாக இருந்தவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க அடுத்து பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு அந்த டைம்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து வில்வித்தையில் உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது?
2: ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிட்னஸ் அந்த மாதிரி இதில் தான் ஜேர்னியில் தான் போய்கிட்டு இருந்தேன். தென் நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸில் தான் உள்ளே போனேன். பட் நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் பண்ணும்போதே என்னோடய கோச் உக்ரபாண்டியன் சார் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்னை அப்சர்வ் பண்ணாங்க. நார்மலாக பண்ணும் போதே என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீ ட்ரைன் மீ.
1: சரி, நீங்கள் எந்த வகுப்பில் இருந்து இந்த நேஷ்னல் லெவலில், நீங்கள் எந்த வயசில் இருந்து இந்த ஆர்ச்சரி ட்ரைனிங் எடுத்தீங்க?
2: நான் என்னோட 19 எடுக்க ஆரம்பித்தேன்.
1: சரி, உங்கள் கோச் யார் சொன்னீங்க?
2: உக்ரபாண்டியன் சார்.
1: அவர் எவ்வளோ காலமாக உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு?
2: அவங்க எனக்கு 3.5 இயர்ஸாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க.
1: ராஞ்சி பட்டிண்டால 2, ராஞ்சியில 1, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல

0: ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கீங்களா?
1: ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய மேட்சஸ், லோக்கலில் நிறைய மேட்சஸ் அட்டன் பண்ணி அதுலேயும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நேஷனலே வந்து நான் அசோசியேஷன் மூலமாக தான் நேஷனல் செலக்ட் ஆகி போனேன் நான்.
0: உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சதா ஃபர்ஸ்ட் நேஷனலில்?
1: இல்லை, ராஞ்சியில் வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. பட் ஆனால் என்னோட தேர்ட் நேஷனலில் இந்த சவுத் ஜோனில், இந்தியா லெவலில் சவுத் ஜோனில் வந்து டாப் 50 நான் செலக்ட் ஆனேன்.
0: ஓ, அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லையா?
1: கண்டிப்பாக, தேங்க்யூ.
0: சரி, செகண்ட் நேஷனல் அதே பஞ்சாப் பட்டிண்டாவில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த மேட்சில் எப்படி ஆர்ச்சரியில் பிளேஸ்மெண்ட் கிடைச்சா?
1: ஆக்சுவலாக அதில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, பட் ஆனால் டாப் 70 நான் வந்தேன்.
0: அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்,
1: தேங்க்யூ.
0: அப்புறம் ஸ்கூல் லெவலில் ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க விளையாடுறதுக்கு இல்லையா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து சவுத் சைடில் வந்து ஆர்ச்சரி வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக, நான் ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது
0: ஆர்ச்சரி அளவுக்கு ரீச் ஆகலை.
1: தென் ரொம்ப பார்ட்டிசிபெண்ட்டோட லெவலுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கிற ஃபஸ்ட் இதுக்காக தான் நானும் எங்கள் கோச்சும் வந்து பிளான் பண்ணி, அவங்க வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஆக்சுவலாக கோச்சா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னையை ட்ரெயின் பண்ணி சீனாவானா ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் செலக்ட் பண்ணோம். போய் அங்கே போய் அவேர்னஸ் கொடுத்து அவங்க பிடி சார் எல்லாரையும் எல்லாருக்கூடையும் ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணி, ஸோ அந்த பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் வந்து ஒரு செஷன் மாதிரி பண்ணோம். ஸோ பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதில் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு 18 பிள்ளைங்க செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆகி அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டோம். சென்னை கூட்டிகிட்டு போனோம். சென்னை கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோம். விளையாட வச்சதில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ரெண்டு பிள்ளைங்க செலக்ட் ஆகி வந்தாங்க. ஹரிபிரசாத், கார்த்தி பிரியன்னு சொல்கிற ரெண்டு பிள்ளைங்க செலக்ட் ஆகி வந்தாங்க. தென் ஹோலி கிராஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு செலக்ட் ஆனான்.
0: சரி, உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ச்சரி வில்வித்தை போட்டியில் ஆர்வமாக கலந்து ஜெயிச்சிருக்கீங்க. இந்த கேமை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த கேமை வந்து எப்படி விளையாடணும்? நம்ம கன் ஷூட்டிங் மாதிரி எய்மிங் போடணுமா?
1: ஆக்சுவலாக டார்கெட் உண்டு,
0: டார்கெட் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் பேஸில் வர்ற ஒரு கேம். இது வந்து அந்த மாதிரி வர்ற ஒரு கேம். இதில் வந்து 3 போ உண்டு. ஆக்சுவலாக இதில் உள்ள வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க, ஃபீல்டு ஆர்ச்சரி, டார்கெட் ஆர்ச்சரி. ஸோ வந்து ஃபீல்டு ஆர்ச்சரிங்கிறது ஒரு லிமிடேஷனில் இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில், லைக் ஸ்டேட்குள்ளே முடிகிற ஒரு விஷயம். டார்கெட் ஆர்ச்சரி ஒலிம்பிக் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 போ செப்பரேஷன் உண்டு, இந்தியன் போ, ரிகர்வ் போ, காம்பவுண்ட் போ. இந்தியன் போங்கிறது இந்தியாக்குள்ள விளையாடுறது, பிளஸ் ட்ரெடிஷன் பேஸ்டாக உடனில் இருக்கும். ரிகர்வ் போங்கிறது ஒரு சேலஞ்சபிள் போ, அதாவது எப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து இந்தியன் போவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளான போ. ஆனால் வந்து காம்பவுண்ட் போங்கிறது கம்ப்ளீட்லி, அதாவது மெக்கானிசம் ஃபுல்லாக மெக்கானிசம் தான் அது ஃபுல்லாமே. அது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டார்கெட் எல்லாமே, லென்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் அதிலே. ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு இது இருக்கும், பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் போவோட டார்கெட் வந்து 50 meters, அண்ட் தென் ரிகர்வ் போக்கு 70 meters, தென் காம்பவுண்டுக்கு வந்து 50 meters.
0: இது நீங்கள் இந்த மாதிரி நிறைய போட்டிகளில் பங்கேற்றிருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா?
1: ஆ, டெஃபினட்டாக. ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு நிறையா என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, நம்ம செந்தில் சார் வந்து அந்த டைம் வந்து கலெக்டராக இருந்தாங்க
0: தூத்துக்குடி
1: மாவட்டத்தில். அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தென் மேயர் சார் அவங்களும் சரி, அப்போ அந்த டைமில் அந்த டிஎஸ்ஓ சாரும் சரி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் அது மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கோச்சிங் பண்ணுறேனோடனே, லைக் எப்படி சொல்ல, அவங்க வந்து எனக்கு எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பாலாஜி சார் அவங்க வந்து ஒரு வாட்டி என்னோட ஃபீல்டுக்கே வந்து என்னை பார்க்க வந்தாங்க. லைக் நான் ஷூட் பண்ணுறது பாலாஜி சாராக இருக்கட்டும், செந்தில் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே என்னோட ஃபீல்டுக்கு வந்து என்னை பார்க்க வந்துருக்குறாங்க. ஸோ வந்து என்னை எல்லாம் பார்த்து என்னோட ஃபெசிலிட்டிஸ், என்னோட கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்து.
0: நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க விளையாடுறதுக்கு.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்மனி இருந்ததா, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கிடச்சது?
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்களோட ரொம்ப மிங்கிலானது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட். ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அண்ட் ஃப்ரெண்ட்லி மூவாக இருந்தாங்க. அவங்க எனக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லைக் என்னோட அனுபவத்தில், பர்சனல் அனுபவத்தில் சொன்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மூவிங்காக இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு கூட காண்டாக்டில் இருக்காங்க.
0: சரி, நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதிலெல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு மானிட்டரி ஃபண்ட் எவ்வளவு கிடைச்சது?
1: ஆக்சுவலி இதில் மானிட்டரி ஃபண்டுங்கிறத விட, லைக் அதில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு என்னால் அடுத்த ஸ்டேஜ் என்னால் போக முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நேஷனல் போகும்போது எனக்கு என்னோட பார்ட்டிசிபேஷன் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் அது சப்போர்ட்டிவாக இருந்தது. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் எல்லாமே. நான் லாஸ்ட் நேஷனல் அட்டன் பண்ணும்போது என் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஓஜாஸ் அப்படின்னு சொல்லி, அவங்க பிளேயர் வந்து பிளேயர் கூட விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க என்னோட ஆப்போனண்ட்டாக இருந்து அவங்க கூட விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்க வந்து யாருன்னா 2022 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க.

0: ஸோ அவங்க கூட விளாண்டு ஒரு 2 பாயிண்ட்ல தோத்ததுனால, பட் ஹீஸ் டோல்ட் மீ ஹியர் அ டஃப் காம்படிஷன் ஸோ அந்த அப்படிங்கிற ஒரு இது எனக்கு கிடைச்சதுனால அது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவம். அந்த
1: இப்போ நேஷனல் லெவல்ஸ்ல வேற உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, எதுலையாவது வின் பண்ணி ட்ராஃபி மெடல் வாங்கியிருக்கீங்களா? கோல்டு மெடல்
0: இல்லை, அந்த மாதிரி என்னால் வாங்க முடியல, பட் ஆனால் வந்து டாப் 50ல என்னால் வர முடிஞ்சிச்சு.
1: சரி, உங்களுடைய ஆர்ச்சரி ஃபீல்டில் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலி நான் நார்மலாக இருந்ததை கம்பேர் பண்ணும்போது நான் ஆர்ச்சரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறையா க்ளோஷர் எனக்கு கிடச்சிது, பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாக என்னோடய ஃபீல்ட்லேயும் சரி நிறையா இது கிடச்சிச்சு. லைக் டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எனக்கானது மட்டும் யோசிச்சுட்டு இருந்த விஷயங்களை தாண்டி எனக்கு அப்புறம் யாருக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தென் எனக்கு அப்போ ஒரு நிறையா அவேர்னஸ் கிடச்சிது, லைக் எப்படின்னா சவுத் சைடில் வந்து ஆர்ச்சரி வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஆனால் அந்த இந்த இடத்துல அவேர்னஸ் இல்லை. ஏன்னா எல்லாரையும் பொறுத்தளவுக்கு ஆர்ச்சரிங்கிறது ஒரு ஹைடெக்கான ஒரு ஒரு பெரிய கேம் அப்படிங்கிற மாதிரி, பட் என்னோட எய்ம் வந்து ஆர்ச்சரியை வந்து நார்மலைஸ் ஆக்கணும், இட்ஸ் மை எய்ம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவம் தந்தது. அவங்க கூட அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது சவுத் சைடில் வந்து லைக் ஆர்ச்சரிக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளி இடங்களை கம்பேர் பண்ணும்போது சவுத் சைடில் வந்து அதுக்கு பண்ணுறதுக்கான நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுங்கிறது தான் என்னோட மோட்டிவ்.
1: சரி, வேறு என்னென்ன மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில்?
0: டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மோஸ்ட்லி வந்து நான் அசோசியேஷன் கேம்ஸில் தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன், மெயினான கேம்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நேஷனல் செலெக்ஷன் தான் வந்து சென்னை நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன், அங்கே போயிட்டு அட்டன் பண்ணி அதில் நேஷனல் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து 3 நேஷனலுமே வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் வந்து 3 பவுமே நான் ஆக்சுவலாக வந்து இந்த இதில் என்னோடய ஃபீல்டில் இருக்கிற 3 பவுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் போலையும் நான் நேஷனல் போயிருக்கேன், ரிகர்வ் போலையும் நான் நேஷனல் போயிருக்கேன், காம்பவுண்ட் போலையும் நான் நேஷனல் போயிருக்கேன்.
1: இந்தியன் போனால் 50 மீட்டரா?
0: ஆமாம், 50 மீட்டர்.
1: ரிகர்வ் போனால் 70 மீட்டர்.
0: 70 மீட்டர்.
1: காம்பவுண்ட் போனால்
0: 50 மீட்டர். ஆமாம், 3 லேமே.
1: டார்கெட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க?
0: ரீச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 720 ஸ்கோர், ஆக்சுவலாக டோட்டல் ஸ்கோர் வந்து 720 ஸ்கோர் வந்து
1: ரவுண்ட்
0: 2 ரவுண்ட்ஸ் உண்டு. 2 ரவுண்ட்ஸ் உண்டு, 720 ஸ்கோர். நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதில் வந்து 610 வரைக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், 610 வரைக்கும் நான் ரீச்
1: பண்ணியிருக்கேன். ஓ, சரி. வேற உங்கள் அம்மா அப்பா இந்த விளையாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்தாங்க?
0: ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறதுக்கு முக்கியமான ரீசனே அவங்க தான், பிகாஸ் எங்கள் அப்பா வந்து லைக் நாங்கள் ஃபிட்னஸ்க்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் கிரவுண்டுக்கு போய் ஃபிட்னஸ் பண்ணுறது எல்லாமே தான். ஸோ அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு. அவங்க வந்து எதிர்பார்க்கல, லைக் இந்த இதில் நான் ஃபிட் ஆவேனா அப்படின்னு அவங்க யோசிக்கல, பட் ஆனால் அவங்களுக்கு இந்த கேம்ல நான் ஃபிட் ஆவேன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப அது ஆர்வம் ஆயிடுச்சு.
1: பட் எனக்கு
0: ஊக்குவிச்சாங்க, நல்லா ஊக்குவிச்சாங்க. எங்கனாலும் போயிட்டு வா, நீ இந்த ஃபீல்ட்ல பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் என்னோட ஃபர்ஸ்ட் ராஞ்சி போகும்போது அது வந்து என்னோட பெரிய அனுபவம், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டு, தென் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயுமே நான் மட்டும்தான் போனேன் ராஞ்சிக்கு, தனியா தான் டிராவல் பண்ண முடிஞ்சது, பேரண்ட்ஸ் யாருமே வரல, நான் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் ஃபிளைட்
1: போயிட்டேன்,
0: ஜம்ஷெட்பூர்.
1: அடுத்து அது அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண அந்த நேஷனல் போட்டு அந்த கேமை பற்றி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: ஆக்சுவலாக ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய, அதுவும் ஃப்ளைட்டை விட்டு.
1: கூட யார் வந்தா? கோச் வந்தா?
0: கோச் இல்லை, ஆக்சுவலாக ஹுசைனி, அவங்க தான் வந்து ஆர்ச்சரி அசோசியேஷனோட ஹெட்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஹுசைனி டேட்டுங்கிறது வந்து டேட் அது ஆக்சுவலாக, ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்க அங்கே போய் அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அங்கே போய், ஜம்ஷெட்பூரில் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறேன். தென் எப்படி சொல்கிறது, அங்கே நிறையா ஸ்டேட் பர்சன்ஸை பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து அங்கே மகாராஷ்டிரியன் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு நான் விளாண்ட இடமே வந்து ஒரு ஒலிம்பியனோட பிளேயிங் கிரவுண்ட் அது. ஆக்சுவலாக நான் விளாண்டது அதுவே எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக அமைஞ்சது. ஸோ அது ஒன்று. நான் விளாண்ட மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச் தான் அவங்களோட மேட்ச், என்னால் பார்க்க முடியல, பட் ஆனால் ஒரு பெரிய இன்ஸ்பயராக இருந்தது. ஓகே, நம்ம இந்த ஃபஸ்ட் டைமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஸோ நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து அந்த கிரவுண்டில் பெருசாக கிடச்சிச்சு.
1: மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி லெவலில் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் யூஜியில் விளாண்டுட்டு இருக்கும்போது, யூஜி முடிகிற கண்டிஷன் வரும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆக்சுவலாக பிஜி போகிற ஐடியா இல்லை, பட் ஆனால் வந்து நாங்கள் எங்கள் கோச் வந்து சொன்னாங்க, நீ அடுத்து பிஜிங்கிற ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்து இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் விசாரித்தோம். அப்போ யூனிவர்சிட்டியில் என் ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேயர், இந்த எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எந்த அளவுக்குனா லைக்

0: நீங்கள் வாங்க, வந்தால் நாங்கள் எல்லாமே உங்களுக்காக பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஆர்ச்சரின்னு ஒரு கேமை வந்து எம்எஸ்யூவில் நான் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போனேன். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக அமைஞ்சிச்சு. ஸோ வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க என்னைய, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, அப்புறம் தேசிய வில்வித்தை அதாவது நேஷனல் காம்படிஷனுக்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க.
0: ஆமாம்,
1: அந்த இதை அந்த பேட்சை நீங்கள் தான் ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போனீங்களா?
0: ஆமாம்,
1: அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் விரிவாக.
0: ஆக்சுவலாக பர்சனலாக அது வந்து எனக்கு ரொம்ப என்னோடய எமோஷனோட கனெக்டான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி, ஏன்னா இப்போ நான் நிறையா விஷயம் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ட்ரெயின் பண்ணதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட ட்ரெயின் பண்ணதுங்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஆர்ச்சரியை நார்மலைஸ் ஆக்கணும். ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து நார்மல்லேருந்து ஆரம்பிக்கணும்னா எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அந்த பிள்ளைங்களை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது போய்
1: பேசுவேன்.
0: ஆமாம், அது எங்கள் கோச் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணு, கோச்சாக இருக்கட்டும், என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க பிடி சார் இருக்கிற அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹெட் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களை நாங்கள் முதல் டார்கெட் பண்ணதே வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அடுத்து இவங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், காலேஜ் போகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி 9th 8th 9th 11th 12th. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து தான் நாங்கள் பண்ணோம். ஸோ பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் பண்ணி அவங்கள பண்ண வச்சு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணோம். அவங்க ஸ்கூல்லே ஒரு கிரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நாங்கள் பண்ணோம். ஸோ அது அதில் வந்து ஒரு 18 பிள்ளைங்க செலக்ட் ஆகி செலக்ட் பண்ணி அவங்கள வந்து இப்போ சென்னை கூட்டிகிட்டு போனோம். வேன் எல்லாமே இது பண்ணி, ஏன்னா அந்த பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா அவங்களால ஏர்னிங்ஸ் எப்படி சொல்ல, இந்த எக்கனாமிக் லெவலில் அவங்களால ரொம்ப ஸ்டேபிளாக இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நாங்களே எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ அதில் வந்து 4 பிள்ளைங்க, அதில் 2 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கிறது ஆக்சுவலி என்னோட லைஃப் டைமில் அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி என்னோட அச்சீவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது பர்சனலி என்னோட லைஃப்பில்.
1: சரி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டே நீங்கள் ஒரு யுவர் ஆடிங் ப்ரைடு டு அவர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? சரி, உங்களுடைய ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்க போகிறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக டெம்பரரியாக கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கேன் நான் கேம்லேருந்து. பிகாஸ் நான் வந்து என்னோடய கேமை என் லைஃப் டைம் நான் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்காக. பிகாஸ் என்னோட கரியர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐபிஎஸ். ஸோ அதனால வந்து நான் என்னோடய கரியரை ஸ்டேபிள் பண்ணிட்டேன்னா என் கேமை என்னோடய லைஃப் டைம் கேமாக மாற்றிடலாங்கிறது என்னோடய தாட். ஸோ இதை வந்து எல்லாருக்குமே நான் கொண்டு போகணுன்னா நான் ஃபஸ்ட் அதை என்னோடய லைஃப்பில் ஸ்டேபிள் பண்ணணும். ஸோ தென் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பாக அதை நார்மலைஸ் பண்ணி இதை வந்து எல்லாராலையும் விளையாட முடியும். முக்கியமாக சவுத் சைடில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னோட இதை கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நான் டெம்பரரியாக ரிலீவ் ஆகிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணி இதை நான் ப்ரொசீட் பண்ணுங்கிற ஒரு பிளானில் இருக்கேன்.
1: இப்போ ஒரு அர்ஜுனன் எடுத்துட்டோம்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வில் வித்தையில் சிறந்தவர் இல்லையா. ஒரு மரத்தில் என்ன தெரியுதுன்னு குரு கேட்குறாரு, எனக்கு இலைகள் தெரியுதா தெரியலை, கிளைகள் தெரியுதா தெரியலை, அதில் ஒரு கிளி உட்கார்ந்துருக்குது தெரியுதா தெரியலை, அதோட கண் தெரியுதா தெரியுது, அந்த மாதிரி டார்கெட்டு எய்ம் பண்ணி கரெக்டாக அந்த பறவையோட கண்ணில் கரெக்டாக அடித்து அந்த பறவையை கீழே விழ வச்சிருவார். அர்ஜுனருடைய வில் வித்தையை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு இந்த கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் அடித்து வந்துடணும் அப்படிங்கிற அந்த தூரத்து, அந்த அத்தனை மீட்டர் தூரத்துக்கு நீங்கள் வில் ஆர்ச்சரி பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியுமா கரெக்டாக?
0: ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நானும் இப்படி தான் யோசிச்சு உள்ளே போகும்போது. பட் ஆனால் வந்து நான் ரொம்ப ஆக்சுவலாக ஏஷியன்ட்டில் நான் இன்ஸ்பயராக எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஏகலைவன் ஆக்சுவலாக நான் அவங்கள ரொம்ப இன்ஸ்பயராக எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க விரல் இல்லைனாலும் அவங்க செப்பரேட்டாக அவங்க தனியாக எல்லாமே பண்ணாங்க. ஸோ வந்து என்னோட பயங்கரமான இன்ஸ்பயர் வந்து ஃபஸ்ட்டு ரோல் மாடல் வந்து ஏகலைவன். ஸோ எனக்கு அவங்கள பர்சனலாக வந்து நான் பர்சனலாக அவங்கள வந்து நினச்சி தான் நான் எல்லாமே நான் பண்ணுவேன். என்னோட ஃபஸ்ட்டு 50 meters அடிக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் இதாக
1: வெயிட்டுங்கிறத
0: விட எக்யூப்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி,
1: காஸ்ட்லி.
0: அதனால கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன். ஸோ இதை லாஸ் பண்ணால் அப்பாவுக்கு தான் அது. ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கும்போது என்னை காம் டவுன் பண்ண எங்கள் கோச் சொன்ன ஒரு விஷயம், ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ச்சரை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு அர்ஜுனன். ஸோ

0: இப்படி யோசிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப நான் பார்த்து வியந்த ஒரு பர்சன் நான் வந்து ஏகலைவேன். ஸோ அவங்கள வந்து எப்பயுமே நான் வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் ஃபஸ்ட்டு நான் 70 மீட்டர் அடிக்கும் போதுமே அப்படி தான், லைக் நான் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது நான் மலையில் தான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் கோச் என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் நாட் அட் ஆல் உன்னோடையும் அது மட்டும் தான். ஆக்சுவலாக என்னோட ப்ராக்டிஸே வந்து வித்தியாசமாக இருக்கும், எங்கள் கோச்சோட ப்ராக்டிஸே வந்து வித்தியாசமாக இருக்கும். மலைனாலும் சரி வெயில்னாலும் சரி நோ, உன்னோட டார்கெட் அங்கே தான். ஸோ வந்து அந்த விஷயத்தில் வந்து இதே கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் நீ பண்ணிடணும், உன்னோட டார்கெட் அந்த நடுவில் இருக்கிற சென்டருக்கு அந்த புள்ளி மட்டும்தான், அதை தவிர மித்த எல்லாமே பிளர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைன் பண்ணாங்க.
1: சரி, வஜ்ரநந்தினி, இவ்வளவு நாள் நீங்கள் ஆர்ச்சரி ஃபீல்டில் கேம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு மெடல்ஸ் எவ்வளவு ட்ராஃபி சேர்த்துருக்கீங்க வீட்டில்?
0: ஆக்சுவலி மெடல்ஸ் வந்து ஒரு 20+ மெடல்ஸ் இருக்கு என்கிட்ட. சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு 10+ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன் நான், சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன்.
1: சரி, இனி அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்னவா இருக்குது? நேஷனலில் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் எடுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கீங்களா?
0: நேஷனலில் பிளேஸ்மெண்ட் எடுக்கணும், மேட்சஸ் போகணும்னு ஆசை இருக்குது. என்னையை பொறுத்தளவுக்கு மெயின் அப்படின்னு யோசிச்சா ஆர்ச்சரியை வந்து நார்மலைஸ் ஆக்கணும். அதாவது எல்லாருக்குமே யார் நினைச்சாலும் ஆர்ச்சரியை பண்ணலாம்.
1: இட்ஸ் எ ரேர் கேம்.
0: ரேர் கேம்ங்கிறத எக்கனாமிக்கலி அது வந்து ரொம்ப பெரிய கேம். எல்லாரையுமே நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்னையை பார்த்து சொன்ன விஷயம், நீங்கள் ரொம்ப பணக்காரங்களா, அது நான் பணக்காரங்களா இந்த கேமில் இருந்தீங்க. ஸோ என்னை அது வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. லைக் எப்படின்னா, இனி அவங்க பார்த்த விதமே வந்து நீங்கள் ரொம்ப ரிச், ஸோ நீங்கள் விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ரிகார்டாக ஃபீல் ஆச்சு, நான் என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு பார்வையை மாற்றணுங்கிறது என்னோடய ஃபஸ்ட் எய்மாக எனக்கு அமைஞ்சது. ஸோ அது வந்து எனக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. மேட்சும் விளாடணும், எல்லாம் பண்ணணும், பட் ஆனால் இந்த விஷயத்தில் சவுத் சைடில் நான் ரொம்ப இது பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஃபஸ்ட் எய்ம் ஆக்சுவலாக.
1: சரி, எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கிரவுண்டில்?
0: ஆக்சுவலாக மார்னிங் 7:00 போவேன். 7:00 போனால் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும், இல்லைன்னா எங்கள் கோச் விட மாட்டாங்க. ஸோ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடணும். 1 டேக்கு வந்து 500 ஆயிரம்.
1: ஓ,
0: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக.
1: சரி,
0: காலைல 7 மணிக்கு போனோன்னா 2-1 மணி வரைக்கும் ட்ரைனிங் இருக்கும். தென் ஒரு 1 hour இல்லை 1/2 hour ரெஸ்ட் டைம் விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே
1: ஆம்பிஷியஸ் பர்சனாலிட்டியாக வரணும்னு அந்த தொடர்ந்து விடாமுயற்சியோட இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி தானே? சரி, எப்படி இந்த மாதிரி வில் வித்தைக்கும் உடம்பு ஃபிட்னஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக அதை இழுக்கணும்னா வந்து எப்படி சொல்ல, ஹேண்ட் ஸ்ட்ரென்த்திங் பயங்கரமாக வரணும். என்னோட கோச் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பேட்மிண்டன் விளையாட வச்சாங்க. எப்படின்னா ஆப்போசிட் வந்து பயங்கரமான பிளேயர், பசங்க பாய்ஸ் பிளேயர், பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்டில் நல்லா விளாடுவாங்களா? ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆப்போசிட்ல நிற்க வச்சு என்னைய சிங்கிளாக விளாட வைப்பாங்க, விளாட வச்சு தென் அது வந்து ஹேண்ட் ஸ்ட்ரென்த் அனுக்கும் என்னோட ஸ்டெமினா பவருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் அதுவே ஒரு கட்டத்தில் என்னோட ஹாபியாக மாறிச்சு. ஸோ வந்து அது ஒன்று. தென் வந்து லெக் ஸ்ட்ரென்தன், லெக் ஸ்ட்ரென்தன் ஏன்னா வந்து லெக் ஸ்ட்ரென்தன் இருந்தால் தான் நம்மளால ஒரு பொசிஷனில் நேராக நிற்க முடியும்.
1: நிற்க முடியும்
0: நீ பொசிஷனில் நேராக நம்ம நின்னால் தான் நம்ம பார்க்குற இடத்துக்கு நம்ம யாரோ போகும். ஸோ நம்ம பார்க்குற இடத்துக்கு நம்ம யாரோ போகணும்னா நம்மளுக்கு வந்து அந்த பாடியோட ஸ்டெபிலிட்டி தேவை. அது மாதிரி நம்மளோட விஷன், அதாவது இதில் இன்னொன்று என்னென்னா, கண்ணாடி போட்டவங்க விளையாட முடியுமா அப்படின்னு? விளையாட முடியும், என்னைய பொறுத்தளவுக்கு விளையாட முடியும், அவங்களாலையும் விளையாட முடியும்.
1: கண்ணாடி
0: போட்டிருந்தாலும் விளையாட முடியும். ஸோ வந்து
1: என்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டு சொல்றாரு கோச்?
0: எங்க கோச் வந்து எனக்கு வந்து ஒரு ஷெட்யூலே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டு, மார்னிங் வந்து மோஸ்ட்லி எக்ஸ் தான் எடுத்துப்பேன், எக்ஸு. அதுக்கப்புறம் மதியம் வந்து ரைஸ் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஸோ வீட்டில் மோஸ்ட்லி ரொம்ப அதுக்காண்டி வெளியே இருந்து இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, வீட்டில் வைக்கிறதுல பெஸ்ட்டாக வைங்க அவ்வளோதான். கீரை ஐட்டம், ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்க்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ரைஸ் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அதை எடுக்க சொல்லிட்டு, மித்த மோஸ்ட்லி காய்கறி நிறைய சேர்த்துக்க சொல்லுவாங்க, காய்கறி சேர்த்துக்க சொல்லுவாங்க, ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க சொல்லுவாங்க. நட்ஸு கொடுப்பாங்க, பட் ஆனால் நட்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு வந்து அவங்க இது பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டோம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் பண்ணுங்கள், நார்மலைஸாக இருங்க, இது இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா நிறைய எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சஜஷன்.
1: ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் என்ன? டு பிகம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸரா?
0: ஆமாம்,
1: அதில் தான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்.
0: யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். தென் ஏன்னா என்னோட கேமை நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு

0: என்னோட கரியர் தான். ஏன்னா என்னோட கரியருக்குள்ள நான் போயிட்டேன்னா தென் என்னோட கேமை வந்து என்னோட லைஃப் டைம் நான் செட்டிலாக வச்சுக்கலாம், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுனால தான் நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே போய் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர்
1: பண்ணேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வில்வித்தை போட்டிகளில் ஜெயிச்சு நம்ம மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க. உங்களை வந்து நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் எங்கள் ஸ்டாஃபு எங்களுடைய ப்ரோக்ராம் ஹெட்டு ஏடிபி சார்பில் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வில்வித்தை வீராங்கனை வஜ்ரா நந்தினி அவர்களுடன் நேர்முகம். இதில் பங்கேற்றவர் தேசிய வில்வித்தை வீராங்கனை வஜ்ரா நந்தினி அவர்கள், உடன் பங்கேற்றவர் உமா மீனா அவர்கள். தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை வழங்குகிறார் எஸ்தர் விமலா அவர்கள்.
3: வணக்கம். பெண்களுக்கான சுயதொழில் வாய்ப்பு என்பது இன்றைக்கு மிகவும் பரந்து விரிந்து உள்ளது. 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஊறுகாய், அப்பளம், சமையல் பொடி போன்றவற்றை தயாரித்தல், தையல் வேலை செய்தல் உள்ளிட்டவற்றில்தான் பெண்கள் கவனம் செலுத்துவார்கள். இதைத்தான் சுயதொழிலாக பெருமையாக கருதுவார்கள். இன்றைய நிலைமையோ முற்றிலும் வேறு. பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் பெருமளவில் விரிவடைந்துள்ளன. சமீப காலமாக பணிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பெண்கள் பணிக்கு செல்வதன் முக்கிய நோக்கமே குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குதான். கிராமப்புறங்களில் பெண்கள் அதிக அளவில் விவசாய பணிகளுக்கும் கட்டிட பணிகளுக்கும் செல்கின்றனர். நகர்ப்புறங்களில் அலுவல் சார்ந்த பணிகளுக்கு அதிக அளவில் பெண்கள் செல்கின்றனர். அதே சமயத்தில் சுய தொழில் முனைவோர்களை பொறுத்தவரை பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவில் குறைவுதான். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆண்களின் பங்கைப் போலவே பெண்களின் பங்கும் முக்கியமானதாக இருக்கிறது. தொழில் துவங்குவதற்கான மூலதனத்தை பெறுவதிலும் பெண்கள் பெரும் இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. கணவன் தொழில் துவங்க நகைகளை தருவதற்கு பெண்கள் தயாராக இருக்கும் அதே சமயத்தில் பெண்கள் தொழில் துவங்க குடும்ப சொத்துக்களை பயன்படுத்த பெரும்பாலான ஆண்கள் சம்மதிப்பதில்லை. பெண் என்பவள் குடும்ப பராமரிப்பாளர் என்ற எண்ணமே பல ஆண்களிடம் நிலவுகிறது. செலவுகளை திட்டமிடுதல், சேமிப்பு ஆற்றல், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி போன்ற சிறந்த குணங்கள் இயற்கையாகவே பெண்களிடம் அமைந்துள்ளன. இந்த குணநலன்கள் தொழில் வெற்றிக்கு பெரிதும் உதவும். இவற்றுடன் கல்வியும் சேர்ந்தால் அந்த திறன்கள் முழுமை பெறும். எனவே ஆண்கள் ஊக்கமளித்தால் பெண் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் உருவாவார்கள். பெண்கள் பணிக்கு செல்வதற்கு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருக்கும் ஆண்கள் பெண்கள் தொழில் முனைவோராக உருவாவதற்கு பெரும்பாலும் ஒத்துழைப்பு தருவதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். அப்போதுதான் இந்தியாவில் பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்றைய காலகட்டத்தில் பல பெண்கள் தொழில் முனைவு பயணத்தில் நம்பிக்கையுடன் களமிறங்கியுள்ளனர். உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் வியாபாரத்தின் இரண்டு கண்கள். எதையும் தொடங்குவது முக்கியமல்ல, தொடர்வதுதான் முக்கியம். தொழில் தொடங்குவோருக்கு சில அடிப்படை தகுதிகள் முக்கியம். வெற்றியின் ரகசியம் இதுதான். உங்களிடம் அறிவு, செயல்திறன், நல்ல மனப்பான்மை, நுட்பத்திறன், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். இவை இருந்துவிட்டால் பணம் பண்ணுவது எளிது. நீங்கள் நூல்களின் வாயிலாக கற்றிருந்தாலும் அனுபவத்தில் பெற்றிருந்தாலும் உங்கள் அறிவை கொண்டு புதிதாக ஏதேனும் கண்டறிய பாருங்கள் அல்லது புதுமை செய்யுங்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்கள் அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். நல்ல மனோபாவம் நம்முடைய செயல்களுக்கு தூண்டுகோல். குறைவாக சிந்திக்கிறவர் குறைவாகவே பெறுவார். அவருடைய சிந்தனை மகத்தானதாய் இருந்துவிட்டால் உயர் நிலைகளை அவர் அடைவார். நல்ல மனோபாவம் ஒரு நேர்மறையான அணுகுமுறை. நீங்கள் செயலாற்றும் வலிமை கொண்டிருப்பது மட்டும் போதாது, உங்களுக்காக செயல்படுகிறவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வெற்றிகரமானவராய் திகழ முடியும். வேலையை திட்டமிடுவது, திட்டமிட்டபடி வேலை செய்வது என இரண்டுமே பொருளீட்டுவதில் தேவைப்படும். திறமைகள், சுயமாக இயங்கும் ஆற்றல், நேர மேலாண்மை, திட்ட பரிசீலனை, நிதி சார்ந்த தகவல்களை கையாள்வது, விரும்பத்தக்க விதமாய் நடந்து கொள்வது, பணியாளர்களை ஊக்குவிப்பது, முடிவெடுத்தல் ஆகியவை வேண்டும். விற்பனை பெருகுவதற்கு என்ன வழி? வித்தியாசம் காட்டினால் விற்பனை கூடும். மக்கள் வித்தியாசமானவைகளை வரவேற்று கொள்ளும் பண்பு உடையவர். அந்த வித்தியாசம் புதுமையாக தங்கள் ரசனைக்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு

இளைஞர்கள் மட்டுமன்றி பெரியவர்களும் விரும்பி அணிகிற ஜீன்ஸ் துணி அந்த நாளில் கூடாரம் அடிக்க பயன்படுத்தப்பட்டது. அந்த முரட்டு துணியை ஆடையாய் தயாரித்து விற்கிற திட்டம் லெவி ஸ்ட்ராஸ் என்பவரின் மூளையில் உருவானது. ஜீன்ஸ் தயாரித்து விற்பதில் லெவி முதலிடம் பெற்றது. ஜீன்ஸ் உங்களை கவர்ச்சியாகவும் இளமையாகவும் தோற்றமளிக்க செய்யும் என்று லெவி நிறுவனம் தங்கள் விளம்பரத்தில் அழுத்தமாய் சொல்லியிருந்தது. அமெரிக்காவில் உணவு விடுதியில் சாப்பிட வருகிறவர்கள் தங்கள் உணவை தாங்களே எடுத்தும் சாப்பிடும் முறை பரவிக்கொண்டிருந்தது. அதை கண்ட கிளாரன்ஸ் சாண்ட்ரஸ் என்பவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. நாமும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருளை தாங்களே எடுத்துக்கொள்ளும்படி செய்தால் என்ன? அவர் பலசரக்கு கடை ஒன்றில் எழுத்தராக வேலை பார்த்தார். தமது கடை முதலாளியிடம் அந்த யோசனையை தெரிவித்தார். ஆனால் முதலாளி புதிய முறையை ஏற்க மறுத்துவிட்டார். இந்த ஐடியாவை எப்படியும் தாம் செயல்படுத்தியே தீர வேண்டும் என்கிற ஆர்வம் சாண்ட்ரஸுக்கு அவர் பல்வேறு வழிகளில் முயன்று தாமே சொந்தமாய் ஒரு பல்பொருள் அங்காடியை தொடங்கினார். கடையின் பெயர் பிக்கி விக்கி. வாடிக்கையாளர்கள் தாங்கள் விரும்பும் பொருட்களை தாங்களே எடுத்துக்கொள்ளும் முறையை அவர் நடைமுறைப்படுத்தினார். அந்த புதிய முறை மக்களை பெரிதும் கவர்ந்தது. கூட்டம் பெருகியது, வியாபாரம் அதிகரித்தது. சாண்டர்ஸ் சீக்கிரமே பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார். உங்களுக்கு தோன்றுகிற புதிய யோசனைகளை, புதுமைகளை உங்கள் நிறுவனங்களில் சோதித்து பார்க்கலாமே. சந்தைப்படுத்துதல், ஆய்வு செய்தலும் சந்தைப்படுத்துதலும் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய திறமைகள். இந்த இரண்டு திறமையும் இருந்தால்தான் தொழிலில் வெற்றி. உங்கள் தயாரிப்புகள் யாரிடம் போய் சேர்கிறது, அவற்றை எப்படி அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பதை சந்தை ஆய்வின் மூலம் கண்டறியுங்கள். சந்தை ஆய்வும் சந்தைப்படுத்துதல் என்கிற இரண்டு திறன்களும் இருந்துவிட்டால் புதிய தொழில் முனைவோர் நிச்சயம் வெற்றி பெறுவார். நல்ல பொருட்களுக்கு எங்கும் எப்போதுமே வரவேற்பு இருக்கும். மக்களின் ஆரோக்கியத்துக்கு உதவும் பொருட்களை உற்பத்தி செய்யுங்கள். அவர்கள் விரும்பி வாங்குகிறவைகளையே விற்பனை செய்யுங்கள். சந்தைப்படுத்துவதில் வித்தியாசமான சிந்தனை இருக்க வேண்டும். மொத்தமாக பணம் கொடுத்துதான் பொருட்களை வாங்க முடியும் என்ற நிலை இருந்த அந்த நாளில் தவணை முறையில் பணம் செலுத்தி பொருளை வாங்கலாம் என்ற புதிய உத்தியை கையாண்டுதான் விஜிபி நிறுவனத்தார் வெற்றி பெற்றனர். ஒரு சுவையான செய்தி. குன்றின் மேலிருந்த ஒரு புத்த மடாலயத்தின் அடிவாரத்தில் ஒரு பல்பொருள் அங்காடி இருந்தது. என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கலாம் என்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல தலைவாரி கொள்ளும் சீப்பு வாங்கி வைக்கலாம் என்று ஒருவர் சொன்னார். எல்லோரும் சிரித்தார்கள். புத்த துறவிகள் மொட்டையடித்துக் கொள்வார்கள், சீப்பு தேவைப்படாதே என்றனர். ஆலோசனை சொன்னவர் விடவில்லை. புத்த துறவிகளை தரிசிக்க வருபவர்களுக்கு முடியிருக்குமே, அவர்கள் வாங்கலாமே என்றார். கடைக்காரர் யோசிக்க தொடங்கினார். அதற்குள் இன்னொருவர் அற்புதமான யோசனை சொன்னார். தினம் தினம் நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு சீப்பின் அடிப்புறத்திலும் புத்தரின் பொன்மொழியை பொறித்துவிட்டால் நிறைய பேர் வாங்குவார்கள் என்றார். அந்த ஏற்பாட்டுக்கு நல்ல பலன் கிடைத்தது. விற்கும் தந்திரம். ஒரு பொருளை மலிவாக வாங்கிவிட்டோம் என்பது உபயோகிப்பாளர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் தள்ளுபடி. ஒன்றுக்கு ஒன்று இனாம் என்பதெல்லாம் இந்த வகையை சேர்ந்ததுதான். ஒரு நகரத்தில் கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆட்கள் நுழையும் வாசல் அருகே நின்ற ஒருவர் தலையில் வைக்கும் குல்லாவை 50 ரூபாய் என்று விற்று கொண்டிருந்தார். சிலர் தான் வாங்கினார்கள். பொருட்காட்சி முடிந்து வெளியேறும் இடத்தில் நின்ற ஒருவர் அதே குல்லாவை 40 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தார். நிறைய பேர் வாங்கினார்கள். 10 ரூபாய் மிச்சப்படுத்தி விட்டோம் என்ற திருப்தி அவர்களுக்கு. தொப்பிகளை விற்ற 2 பேரும் அண்ணன் தம்பிகள். சொல்லி வைத்துதான் இப்படி விற்றார்கள். தொப்பியின் உண்மை விலை 20 ரூபாய் தான் என்பதெல்லாம் வாங்கியவர்களுக்கு தெரியவா போகிறது. வீட்டு உபயோகப் பொருட்களை மொத்தமாக வாங்கி வைத்து விற்பனை பயன்கள் மூலம் வீடு வீடாக சென்று விற்கும் உத்தியை ஒருவர் கையாண்டார். 10 பேர் கொண்ட அந்த குழுவில் ஒருவனின் விற்பனை மிகவும் குறைவாக இருந்தது. ஒருவன் அதிகப்படியான பொருட்களை விற்பனை செய்திருந்தான். குறைவாக விற்பனை செய்தவனிடம் முதலாளி காரணம் கேட்டபோது நாய்தான் காரணம் என்றான். விற்க போகும் இடங்களில் வீடுகளில் நாய் வளர்க்கிறார்கள். நாய் என்றால் எனக்கு பயம், அந்த வீடுகளுக்கு போக மாட்டேன். நாய்கள் இல்லாத வீடுகளை பார்த்துதான் வியாபாரம் செய்வேன். அதனால்தான் இந்த குறைவான விற்பனை என்றான். அதிகமான பொருட்களை விற்றவனிடம் அதன் ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படி முதலாளி கேட்டுக்கொண்டார். அவனும் நாய்தான் காரணம் என்றான். எப்படி? நான் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே நாய் குறைத்து கொண்டு வரும். நான் பயந்து ஓடாமல் சில பிஸ்கட்டுகளை வீசுவேன், அது உண்ணத் தொடங்கும். சில நாட்கள் இப்படி செய்ததும் என்னை கண்டதும் குலைக்காமல் என் அருகில் வரும், அன்போடு தடவி கொடுப்பேன். இதை கண்டதும் வீட்டு உரிமையாளர் வெளியே வந்து என்னை பாராட்டுவார். என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்பார். விற்பனை பொருட்களை காட்டுவேன். நிறைய பொருட்களை வாங்கிவிடுவார்கள். ஒருவருக்கு பிரச்சனையாக இருக்கும் நாய் இன்னொருவருக்கு வாய்ப்பாக அமையும் விந்தை இதுதான். அணுகுமுறைதான் முக்கியம். எனவே எந்த ஒரு தொழிலையும் தொடங்குவது மட்டும் முக்கியமில்லை, அதை தொடர்வதுதான் முக்கியம். பெண் தொழில் முனைவோர்களே, தொழில் தொடங்குங்கள், தொடர்ந்து நடத்துங்கள். வெற்றி நிச்சயம்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை இடம்பெற்றது. வழங்கியவர் எஸ்தர் விமலா அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: நூற்று 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்வதேச முதியோர் தினத்தை ஒட்டி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:02 ஹலோ டாக்டர். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும், சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறிச் செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த, மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், தேர்வு முறை வெளிப்படைத்தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 ஆண்டு உருவான தேர்தல் ஆணையத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மை பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்கள்

0: பேசிய அவர், நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014 ஆண்டிலிருந்து நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த 17 தேதியிலிருந்து தூய்மை பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018 ஆண்டு அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்ரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில், தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள் வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெரும் திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: சூப்பர் எல்நினோல கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு, ஜேசிபி தூர்வாரி ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு, ஹிட்டாச்சி புஷ் கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்க.
0: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70 மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மைப் பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
3: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரை

0: அதிகாரிகள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் பிரின்ஸ் மனு வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமீனா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, 25 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை. மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: பீட்ரூட் ஒரு சிறந்த காய், எல்லாரும் பார்த்தாலே தெரியும், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய். இந்த காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒன்று அந்த கலரே வந்து ரத்தத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தினுடைய தன்மையை நிலைநிறுத்துவதில் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கலரிங் அப்படிங்கிறதுல வந்து இது மிகச்சிறந்த பணியாற்றுது. என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குன்னு நிறைய மருத்துவத்துறைகள் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நோயாளிகளை பொறுத்தவரை, அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இல்லை அனிமிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, பேறு காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்னஸ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 8 இருக்குது சார், 7 இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த தேடுதலும் வேணாம். தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. பீட்ரூட் ஜூஸை காலையில் ஒரு 300 ml, சாயந்தரம் ஒரு 300 ml, கூடுமானவரை அந்த பிளெயின் பீட்ரூட் ஜூஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெயின் பீட்ரூட் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கழிவே வராது, உங்களுக்கு சக்கையே வராது, அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸில் தேவைப்பட்டால் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் அதை சேர்த்துங்க, மிகச்சிறந்ததாக இருக்கும். ஒரு அற்புதமான மருந்து, அது ஒரு திரவமாக சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான மருந்து. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களோட ஹீமோக்ளோபின் ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு 4 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் கூடுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால், தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த 300 ml அளவை ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை நீங்கள் எடுக்கிற போது இந்த நிலைக்கு நிச்சயமாக நீங்கள் வர முடியும். ஏன்னா என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்றது என்னன்னா, நோயற்ற வாழ்வுங்கிறது உணவின் மூலமாக வரணும், உணவே மருந்து அப்படின்னு சொல்றது எந்த இதில் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பீட்ரூட்டை வேக வைக்க வேணாம், பச்சையாக வாங்கி தோலை சீவிங்க, மிக்ஸி அரைச்சிருங்க, ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இந்த உப்பு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உப்பு கொஞ்சம் ஒரு சிக்டிகை அளவுக்கு போட்டுட்டு அதை நீங்கள் வெள்ள ஸ்லோவாக குடிங்க, மடமடனை குடிக்காம நிதானமாக குடிங்க. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க. அது எல்லா லெவலுக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நோயாளியாக இருந்தால் 3 முறை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு 5 முறை வரைக்கும் எடுத்துங்க.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
5: வயது வரம்பு

0: இருபது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி:
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி
0: அக்டோபர் மாதம் 5 தேதி
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம்.
2: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10 to 11 kg நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 kg அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னார் கழிவை எடுத்துக்கிறணும்.
2: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says India's 21st century work culture rooted in pro-people, proactive and good governance. Addresses UPSC centenary celebrations in New Delhi. Government cuts sugar stock holding period of dealers to 15 days to check hoarding and other malpractices. Defence Minister Rajnath Singh emphasizes integrated financial systems for defence management and resource utilization. Commerce and Industry Minister Piyush Goyal calls for food security and cooperation at G20 Trade Ministers meeting, reviews India-EU FTA progress. Pakistan's airstrikes kill 9 civilians in Afghanistan's Kunar and Helmand provinces. And in Asian Games 2026, India bags first sailing silver medal, taking the overall tally to 63, including 10 gold. Prime Minister Narendra Modi has said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today, Mr. Modi stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance. Mr. Modi said an examination should not be considered just an event that as it is related to the future of the youth. Mr. Modi noted that a delay of even a few months can create difficulties for the youth and therefore the examination system should follow the principle of time certainty.
6: हमारी सिविल सर्विसेज से भी नए बदलाव की मांग करती है, इसलिए हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भी भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है, बल्कि वो यह भी देखें कि वह युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
5: Prime Minister Narendra Modi said over the 100-year journey of UPSC, the generations, governments, technology and syllabi have changed, but the trust in the institution remains as unwavering as ever. The Prime Minister said his government's mantra is Nagarik Devo Bhava and serving the citizens is paramount. He said for a Vikasit Bharat, the kind of governance the country now needs will be enabled to a great extent.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. நேரம் 2:25. திரைக்கானத்தில் தொடர்ந்து கார்த்திக் ஹரிணி பாடிய பாடல் படம் காதலில் சொதப்புவது எப்படி.

மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடலை கேட்க உள்ளோம். படம் வேங்கை

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10 to 11 kilos நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 kilos அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னநார் கழிவை எடுத்துக்கணும்.
0: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிறைவாக 180 திரைப்படத்தில் சரத் பாடிய பாடல்

மீண்டும் திரைகானம் மாலை 5:30 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமனப்பள்ளி 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஏரையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம், சேரப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தன்றாம்பேட்டை, ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஜமனாமரத்தூர், வேப்பந்தட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடவனூர், கீழ்பெண்ணாத்தூர், மடம்பூண்டி, நெடுங்கல், நந்தியார்தலை, அன்னவாசல் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பரமத்தி வீரூர், பெரம்பலூர், கொடநாடு, வேப்பந்தட்டை, ஆனந்தாபுரம், திருப்பாலப்பந்தர், ஹோசூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், லக்கூர், கீழ்ப்பாடி, அரியலூர், புதுக்கோட்டை, பூதலூர், கலையநல்லூர், வீரகவூர், ஆண்டிப்பட்டி, கெளவரப்பள்ளி அணை, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், தென்பரநாடு, செம்மேடு, தென்கனிக்கோட்டை, தியாகதுர்கம், கள்ளக்குடி, காரைக்கால், கொல்லிமலை, திருமனூர், செஞ்சி, வேடசந்தூர், வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு, கலசப்பாக்கம், பாடாலூர், கீழாநிலை, பரூர், பணப்பாக்கம், எறையூர், கிளன்மார்கன், அவலூர்பேட்டை, ஊத்துக்குழி, பாலபிடித்தி, ஐயம்பேட்டை, சங்கராபுரம், மணிமுத்தாறு அணை, மணலூர்பேட்டை, ஹோசூர், பாம்பார் அணை, செங்கம், திருச்செங்கோடு, லப்பைக்குடிக்காடு, ஊத்தங்கரை, கொடுமுடி, கீரனூர், கமுதி, அருந்தாங்கி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, காமாட்சிபுரம், மூரார்பாளையம், காங்கேயம், குண்டேரிப்பள்ளம், திருக்காட்டுப்பள்ளி, பொன்மலை, வேப்பூர், கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருந்தது. நேற்று தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டி, வடக்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டி கர்நாடகத்தின் தெற்கு உட்புறமாக 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. நாளை

மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10, ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29 PM. குரள முதம் கேட்போம்.

0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
1: பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: குரோ பேக்ல வந்து 12x12 ஒரு அடி சைஸ் தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண்ணு பாத்தீங்கன்னா 10 to 11 kg நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி ஒரு 5 kg அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னார் கழிவை எடுத்துக்கிறணும்.
0: மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் தொடர்வது சிகரம் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியத்தின் குரல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி, நிகழ்ச்சி

0: பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் ராஜா கையவச்சா திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
0: நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் உழவர் அனுபவம். மாடித் தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர். விட்டகதை தொட்டகதை எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்துள்ளோர் ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ, கீதா, லோகபாபு, சுகணேஸ்வரன், அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனை.

0: நிகழ் இரண்டாவது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாள் சிற்றுரை. லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னையில் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே. எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாரதி ராமசாமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவு. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. இ மொஹிஜோவதன் சிந்தி மொழி பாடல் ஆசிரியர் ஹெச் துகையால் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். நாளை இரவு 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.3°C, பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.2°C, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said the country is moving rapidly on the reform express, and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. The Prime Minister was addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today. He said today, 21st century India is moving forward with a new work culture, and its core principle is pro-people, proactive, good governance. He stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है, बल्कि वो यह भी देखे युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
1: Special Gram Sabhas will convene across the country tomorrow on the occasion of Gandhi Jayanti to discuss key rural governance reforms. The meetings will discuss transformative governance aimed at strengthening panchayats, improving public services and boosting the overall quality of life in rural India. Officials say these discussions will pave the way for transformative community-led development across villages nationwide. Rural Development Ministry said these special Gram Sabhas will also mark the launch of the People's Plan Campaign 2026-27, Sabki Yojana Sabka Vikas.

0: அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பின்னர் அவர் கூறினார்,
1: தேவி, 25 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன். முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம்தான் சொல்லுகிறேன். கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா? விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன். கோடிக்கரை போய் சேர்ந்தோம். அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை அறிந்தோம். அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். தியாக விடங்கரே நடுங்கிய குரலில் நாக்குடரக் கூறினார். அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன்.
0: இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா என்றாள் குந்தவை.
1: குற்றம் இதுதான், கரையர் மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதில் முழுகிச் சாகவில்லை. அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வலைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து

படகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான். கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான். திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன். அதிலிருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன். அவனும் சம்மதித்து சென்றான். நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரகரின் மகள் கடலில் விழுந்து மாண்டுவிட்டதாக கூறினேன்.

0: பிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் செய்தது குற்றமாயிருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள். பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள்.
1: ஏன், அடிக்கடி கேள்விப்பட்டுதான் வந்தேன். இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்கு போனார். நான் காசி க்ஷேத்திரத்துக்கு சென்றேன். சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேதாகம சாஸ்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன். அப்போது பழையாறையில் ஈசான பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததைக் கண்டு வியந்தேன். அவர் ஒரு அதிசயமான செய்தியைச் சொன்னார். அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கியிருந்ததாகவும், இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடிப்போனதாகவும் கூறினார். எப்போதாவது நினைத்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார். குழந்தைகள் என்னாயின என்று கேட்டேன். அவர் சொல்ல மறுத்துவிட்டார். அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார். நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டு விட்டேன். தேவி, அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்து விட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனத்தில் அச்சமயமே தோன்றியது.
0: தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா. அருள்மொழி ஈழ நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான். ஆனால் இந்த விந்தையை கேளுங்கள். என் தந்தை என்ன எண்ணுகிறார் தெரியுமா? கடலில் விழுந்து இறந்த கரையர் மகள்தான் ஆவி வடிவத்தில் வந்து தம் மக்கள் மீது பழிவாங்குவதாக எண்ணுகிறார். நேற்றிரவு வெளியில் கடும் புயல் அடித்தபோது என் தந்தையின் உள்ள புயலும் வேகத்தை அடைந்தது. இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை, என்னையும் தூங்கவிடவில்லை. பழைய கதைகளையெல்லாம் மறுபடி சொன்னார். கடலில் விழுந்து இறந்த அந்த பழிகாரிதான் இப்போது என் பேரில் பழிவாங்குகிறாள். அவள்தான் என் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டாள். கரிகாலனையும் அவள் பழிவாங்காமல் விடமாட்டாள் என்று அடிக்கடி அலறினார். என் ஒரு மகனாவது உயிரோடு இருக்கும்போது என்னை கொண்டு போக மாட்டாயா யமனே என்று கதறினார். அவருக்கு எவ்வளவோ நான் சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை. அதன் பேரிலேதான் நாகைப்பட்டினம் புத்தவிகாரத்தில் அருள்மொழிவர்மன் பத்திரமாயிருப்பதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டி நேர்ந்தது.
1: அதற்கு பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதல் அடைந்தாரா?
0: அதுதான் இல்லை. அதன் பிறகு சித்தப்பிரமை இன்னும் அதிகமாகிவிட்டது. முதலில் அந்த செய்தியை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு நம்பினார். ஏன் அவனை அழைத்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார். குளிர் சுரத்துக்கு பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல் பலம் வரவில்லை என்றும் விரைவில் அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும் கூறினேன். ஆனால் அவனை இப்போது இங்கு அழைத்து வருவதால் ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை பற்றியும் லேசாகச் சொன்னேன். இதை கேட்டதும் அவருடைய மனப்போக்கு வேறு விதமாக திரும்பிவிட்டது.
1: இந்த ராஜ்யம் தான் என் பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை என்று தெரிந்தால் என் புதல்வர்கள் உயிரோடு சுகமாயிருப்பார்கள். அதற்காகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசரப்படுகிறேன்
0: என்றார். திடீரென்று இன்னொரு பீதி அவர் மனதில் குடிகொண்டது. உக்கிரமான புயல் காற்றினால் நேற்றிரவு அரண்மனையெல்லாம் கிடுகிடுத்து போயிற்று. ஒரு தடவை பேரடி இடித்து ஓய்ந்ததும் என் தந்தை வெறிகுண்டு விட்டார்.
1: மகளே, அருள்மொழியை இனி நான் பார்க்க போவதில்லை. கீழே கடலில் தோன்றும் புயல் காற்றுகளையும் சுழிக்காற்றுகளையும் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இன்று அடிக்கும் புயலினால் கடற்கரையில் தென்னை மர உயர அலைகள் எழும்பும். உள்நாட்டில் வெகு தூரம் கடல் பொங்கி வந்து மூழ்கடிக்கும். காவேரி பட்டணத்தை அன்று ஒரு நாள் கடல் கொண்டது போல நாகை பட்டணத்தையும் கொண்டு போனாலும் போய்விடும். அதிலும் கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் உள்ள புத்த விஹாரம் ஒரு நாளும் தப்பி பிழைக்காது. அந்த பழிகாரி கரையர் மகள் கடலில் என் மகனை கொண்டு போக முடியவில்லை. அதற்கு பதிலாக கரையிலேயே வந்து என் மகனை கொல்லப் போகிறாள். நான் போய் இதோ அவளை தடுத்து என் மகனை காப்பாற்றப் போகிறேன்
0: என்று கதறிக்கொண்டு எழுந்திருக்க முயன்றார். அந்த முயற்சியில் தளர்ச்சியுற்று படுக்கையில் விழுந்தார். ஐயா, அப்போது என் தந்தை விம்மி அழுத குரலை கேட்டால் கல்லும் மலையும் உருகிவிடும் என்றாள் இளைய பிராட்டி. அவளுடைய கண்களில் அப்போது தாரை தாரை

0: வழியாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானதியும் விம்மத் தொடங்கினாள். உலகத்தில் எத்தனையோ இன்ப துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் இளகியது.
1: ஐ, சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவன் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை
0: என்றார். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்துவிட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும். அதை சொல்வதற்காகவே தங்களிடம் வந்தேன். எப்படியாவது என் பெரியன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். ஆனால் தாங்களே அதற்கு பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்றாள் இளைய பிராட்டி.
1: ஆமாம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விபரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்பச் செய்வது? அதற்காகவே இந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்ல எண்ணினேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டும் அல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கை தீவுக்குச் சென்றிருந்தேன். ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்குப் போனேன் என்று பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக வேணும் மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்றார் அனிருத்தர்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன் தம்பிய நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்ததால் ஏற்பட்டிருக்கிற விபரீத பலனை எண்ணி வேதனைப்படுறா குந்தவை. ஆறுதலா சொல்றார் அனிருத்தர், ஒன்றும் நேர்ந்து விடலையே. நடுக்கடல்ல காப்பாற்றின கடலரசன் இப்போ கரையில பத்திரமா இருக்கும்போது தீங்கு செய்வானா? ஆனா தந்தை மகளிடம் கதறியபடி சொன்னதை கேட்டோம். கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் இருக்கிற புத்த விகாரம் புயலுக்கு ஒருபோதும் தப்ப முடியாது. என் மகன் கடல்ல இருக்கும்போது அந்த கரையர் மகளால கொண்டு போக முடியல, அதுக்கு பதிலாக கரையிலேயே கொல்ல போறா. நேர்களே, இக்கட்டான இந்த நிலையில மந்தாகினி தேவி உயிரோடு தான் இருக்கிறா என்பதை சுந்தர சோழர் நம்பணும்னா அவளை அவர் நேரிலேயே பார்க்க செய்யணும். அழைச்சிக்கிட்டு வர பூங்குழலியும் அனிருத்தரின் சீடனும் போயிருக்காங்க. வெற்றிகரமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்களா? சில சொற்களை சற்று நுணுகி பார்க்கலாம். மான், இது மாட்சிமைய குறிக்கும். மாண்பு, அழகு, பெருமை, மாட்சிமை, இதையெல்லாம் உள்ளே அடக்கியது. மாண்டல் இந்த சொல் மாட்சிமைப்படுதல் என்பதோட இரத்தல் என்கிற பொருளையும் கொண்டிருக்கிறது. மாள் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு இரத்தல் என்கிற பொருளையும், மான் என்பதை கொண்டு மாட்சிமைப்படல் என்ற பொருளையும் தருது. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். முதுமைக்கான அறிகுறிகள் எதுவும் தம்மிடம் இல்லாமைக்கு பல காரணங்களை சொல்றார் பிஷிராந்தையார். அவற்றில ஓர் அம்சம் குடும்பம். மேன்மையான குணங்கள் கொண்ட மனைவி, அறிவு நிரம்பிய பிள்ளைகள். இன்னொரு எடுத்துக்காட்டு, மடியின்மை என்கிற அதிகாரத்தில் இடம்பெறும் குறட்பா, குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட முயற்று இளவர்க்கு. சோம்பலுக்கு அடிமையாகி நல்ல முயற்சி இல்லாமல் வாழறவங்களுக்கு குடியின் பெருமை அழியும், குற்றம் பெருகும். மாண்ட நல்ல சிறந்த மாட்சிமைப்பட்ட, முயற்று என்றால் முயற்சி. ஆஹான்னு வியக்க செய்கிற முன்னோட்டுகளில் ஒன்று ஆ. வடமொழியில் கம் னா போதல், ஆகம் அப்படின்னா வருதல் என்று பொருள், திரும்பி வருதல். ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்து சேருவது, அதாவது தொன்று தொட்டு பின்பற்றி வந்த விதிகளை போற்றி வந்தபடியே பின்பற்றுவது. நாலு பகுதிகளை கொண்டது ஆகமம். ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம். சரி, முன்ன நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் சக்கரவர்த்தியை நம்ப செய்வது? மிகவும் சிக்கலான இந்த நிலையை எப்படி கடக்கப் போறார் அனிருத்தர்?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய்

0: கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17 தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15 தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70,000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்க 20 வகையான பொருட்களை வைத்து 52 வகையான உணவுப் பொருட்களை செய்து இருக்கிறோம். திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், அந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
0: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகள்

0: மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித்திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 45 ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் புது வசந்தம் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது கே.ஜே. யேசுதாஸின் குரல்.

0: நேரம் 6:55.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்களே, இன்று 7:30 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: தொடரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ், உமா ரமணன் குரல்களில். அரங்கேற்ற வேளை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

மனம் இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி நேரம் 7 மணி. திரைகானத்தில் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகள் பொதுமக்களிடம் சென்றடைவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி கள ஆய்வு செய்தார். மக்களை தேடி சென்று குறைகளை கண்டறியவும், பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் மற்றும் அரசின் மூலம் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும், மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுகாண உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் முகாமானது நடைபெற்றது. ராஜபாளையம் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து நுண் உரம் தயாரிக்கும் பணிகள், புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகள், ராஜபாளையம் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கி, வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கீழ் சேத்தூர் சேவகப்பாண்டியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில், ராஜபாளையம் நகராட்சி பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், ராஜபாளையம் நகரின் 11.36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 மண்டலங்களாக பிரித்து அங்கிருந்து பெறப்படும் கழிவுநீரை சுத்திகரித்து மறு சுழற்சி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளி, சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி பேருந்து நிலைய வணிக வளாக கட்டடப் பணிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள், சிறுவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை, வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி, பருத்தி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் ஆட்சியர் தெரிவிக்கையில், சிறுவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, வேளாண்மை மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வகுப்பு வரை ஊரக பகுதிகளில் 1055 பள்ளிகளில் 46852 மாணவர்கள், நகர்ப்புற பகுதிகளில் 145 பள்ளிகளில் 22850 மாணாக்கர்கள் என மொத்தம் 1200 பள்ளிகளில் 69702 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், அதன்படி சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட செயல்பாடுகள், காலை உணவின் தரம், உணவு தயாரிக்கும் இடத்தின் தூய்மை மற்றும் சுகாதாரம், சமையல் நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றார். மேலும் இந்த திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்த முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில், வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும்

பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் டெங்கு ஒழிப்பு கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், பாலவனத்தம் ஊராட்சியில் டெங்கு மற்றும் காய்ச்சல் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும், இதில் வாரத்திற்கு ஒருமுறை தேடுதல், அகற்றுதல், அழித்தல் என்ற முறையில் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்து தேவையற்ற தண்ணீர் தேங்கும் பொருட்களை அகற்றுதல், பொதுமக்கள்

0: கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதாரத்துறை அலுவலருக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவர்கள் தெரிவிக்கையில், விருதுநகர் மாவட்டத்திற்கு கூடுதல் 21 உலர்களம் அமைத்திட சென்னை இயக்குநரகத்திற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், அனுமதி வரப்பெற்றதும் தேவைப்படும் இடங்களில் உலர்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராஜபாளையம் வட்டாரம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் நெல் குடோன் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உழவன் செயலி மூலம் இ வாடகை என்ற இணையதளத்தில் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். எஸ் கொடிக்குளம் கண்மாயின் தென்மேற்கு முனையிலிருந்து கூமாப்பட்டி ராமசாமிபுரம் இடையே வரையுள்ள நீர்வரத்து ஓடையை அளவீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், கண்மாய் மற்றும் குளங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் மொத்தம் 333.1 மெட்ரிக் டன் விதைகளும், தனியார் விற்பனை மையங்களில் மொத்தம் 205.6 மெட்ரிக் டன் விதைகள் இருப்பு உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். ரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தன்னார்வ ரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த தான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்ப

0: நல அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் இன்று இரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும், ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் இரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேறென்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
3: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில், இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 ஆம் ஆண்டு தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர், அமெரிக்காவில் விமானத்தை கடத்து சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டை சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான

0: மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப்படகு பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: பண்ணை செய்தி. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியுள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும் மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டைப்பயிறு,

கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 042226611232, 042226611432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: யாரு? மருதாணி அக்கா குரல் மாதிரி கேக்குது. அட, ஆமா, மருதாணி அக்கா தான்.
4: முத்தழகு, வீட்டுல இருக்கியாப்புள்ள?
5: அக்கா அக்கா, நான் மேல இருக்கேன் பாருங்க. இதோ நான் இங்க இருக்கேன்க்கா.
4: அட, மாடி மேல இருக்கியா?
5: அக்கா இருங்க, நான் வரேன்.
4: வேணா வேணா புள்ள, நீ அங்கேயே இரு, நானே வரேன்.
5: சரிக்கா, மேல வாங்க.
4: அப்பாடா, இந்த ஒரு 15 படி மேலே ஏறி வர்றதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு வாங்குது. வயசாகுதுல்ல
5: அக்கா? வயசாக வயசாக தான் நாம சத்தான காய்கறி பழம்னு சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கணும்.
4: அது என்னமோ சரிதான் பிள்ள. ஆனா விக்கிற விலைவாசிய பார்த்தா எங்கிருந்து அதெல்லாம் வாங்கி அங்க பங்கமா ஆக்கி சாப்பிட முடியும்? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ பைப்பையே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
5: அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சத்தான காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிடணும்னு.
4: ஆமா,
5: அதுக்கான ஏற்பாடு தான்க்கா இது.
4: புரியலையே
5: அக்கா. இதுக்கு பேர் தான் மாடி தோட்டம். நமக்கு தேவையான காய்கறி பழங்களை நாமளே தோட்டம் போட்டு வளர்க்கறது.
4: என்ன பிள்ள சொல்ற நீ, மாடியில தோட்டம் போடுறதா? அது எப்படி முத்தழகு?
5: அக்கா கொஞ்சம் இருங்க, இவங்க சொல்றதை கேட்டா உங்களுக்கே புரியும்.
4: யார் முத்தழகு?
5: மாடி தோட்டம் அமைச்சு பராமரிச்சு வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அத நாமளும் கேட்போம்.
2: ஜெயமலர் அம்மா, என்ன படிச்சிருக்கீங்க?
6: இளநிலை பண்ணை தொழில்நுட்பம், விவசாயத்தை

0: வந்து படிப்பு படிச்சிருக்கேன் சார்.
1: அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் காலேஜ்லாம்?
0: அது 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன்.
1: 10ஆவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இளநிலை பண்ணை தொழில்நுட்பமா விவசாயிகளுக்கான ஒரு படிப்பு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்.
0: 2010 வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பன்ற ஒரு படிப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா போதும். முழுக்க முழுக்க இது தமிழ்லேயே படிக்கக்கூடிய படிப்பு இருந்ததுனால ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட அந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த படிப்பை வந்து படிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு தொலைதூர கல்வி தான், ரெகுலராக போக தேவையில்லை. மாதத்தில் 2 வகுப்பு இருக்கும். அதனால் நம்ம விவசாயம் படிக்கணும், அதில் ஆர்வம் இருந்ததுனால இதில் நாங்கள் சேர்ந்து படித்தோம்.
1: ஆர்வம் இருக்கட்டும், படிப்புங்கிறது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். 5 வயசில் ஆரம்பித்து 50 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம், அதுக்கப்புறம் கூட படிக்கலாம், நல்லது தான். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டெக் கோர்ஸ் படிக்கிறதுனால ஜெயமலர் அம்மாவுக்கு என்ன லாபம்?
0: லாபம்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை வந்து நல்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு அனுபவத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சரியான வந்து லாபங்கள் கிடைக்காததுனால பெரும்பாலானவங்க வந்து இந்த விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு சென்று வந்து வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள்லாம் வந்து தரிசு நிலமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதில் வந்து பயனடையலை, ஏன் நமக்கு வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியல, நம்மளுடைய ஊர் பூமியை விட்டுட்டு நம்ம நகரத்தில் போய் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நம்ம வந்து உழைச்சா நம்ம வந்து உயரலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாக்க வந்து இது எப்படி செஞ்சால் மேலுக்கு வர முடியும் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இது என்ன தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி பண்ணாத ஒரு விவசாயத்தை மூலம் இது வேறு என்ன இவங்க புதுசாக கற்றுத்தராங்க, சரி போய் படித்து தான் பார்ப்போமே, அதன் மூலமாக நமக்கு எதனா செய்திகள் கிடைக்கலாம், அதில் முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அதில் போய் சேர்ந்து படித்தோம்.
1: 4 வருஷமா?
0: 4 வருஷம் படிப்பு
1: முடிச்சிட்டீங்க?
0: முடிச்சிட்டோம். 4 வருஷம் முடித்து மேற்கொண்டு மேல் படிப்பு 2 வருஷம் முடிச்சிருக்கோம்.
1: அது என்ன?
0: MFTech சொல்லுவாங்க.
1: மாஸ்டர் டிகிரியும் முடிச்சாச்சு?
0: முடிச்சாச்சுங்க சார்.
1: இதற்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா?
0: நிச்சயமாக அனுமதி கொடுத்தாங்க சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆர்வம் இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணலாம், யாரோடைய தெய்வம் தேவையில்லை, நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலாம். விவசாயம்னாவே பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. காய்கறி பார்த்தீங்கன்னாவே எந்த காய்கறி எந்த செடியில் வருதுன்னு கூட இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியதில்லை. எல்லாமே ஃபோட்டோ தான், எல்லாமே இந்த டிவியில் வர்றது, ஃபோனில் வர்றது, அது மாதிரி தான். அது வந்து நேரடியாக பார்க்குறதுக்கான சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை போய் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
0: எனக்கு நிலம்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 50 சென்டில் வந்து இந்த தோட்டப்பயிர் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க சார்.
1: உங்கள் குடும்பத்துக்கு?
0: எங்க குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்தில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாவே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவபூர்வமாக வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனுபவப்படணும் இல்லைங்களா. எதுவுமே கட்டுறது வந்து சரியாது, ஏட்டு படிப்பு சமைக்க உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம அப்படியே இருந்துடாமல் நம்மளுடைய படிப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். அதனால் நம்ம எங்கள் மாடியிலேயே நான் தோட்டம் அமைச்சிட்டேன் சார்.
1: மாடி தோட்டமா?
0: ஆமாங்க சார்.
1: எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க?
0: நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சதுரத்தில் வச்சுருக்கேன் சார், 1000 ஸ்கொயர் ஃபீட்.
1: இப்போ தொட்டியாக வச்சுருக்கீங்களா?
0: ஆமாம், தொட்டியாக வச்சு 100ல இருந்து 150 தொட்டி வச்சுருக்கேன் சார்.
1: அடேங்கப்பா, என்ன செடி கொடிகள்லாம் அதில் இருக்குங்க?
0: செடி வகைகள், கொடி வகைகள், மர வகைகள், அது எல்லாமே வச்சுருக்குறோம்.
1: எல்லாமே
0: வச்சுருக்குறோம் சார்.
1: வீடு தாங்குதா?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணால் ஆனது கிடையாது, அத்தனையும் எல்லாமே வந்து இப்போது வந்து தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க, கொக்கோ பீட்டுன்னு சொல்லுவாங்க, தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாடியை பொறுத்த அளவுக்கு இவ்வளவுத்துக்கும் வெயிட்டு ஏற்ற முடியாது, வெயிட்டு தாங்காது. அதுவும் இப்போ இருக்கிற வீடு கட்டுறதை பார்த்திங்கன்னா நிச்சயமாக தாங்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே மண் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தென்னை நார் கழிவு போடுவோம், கால் பங்கு வந்து செம்மண், வயல் மண், அந்த செம்மண் களிமண்ணா இல்லாத செம்மண்ணோ இல்லை வயல் மண்ணோ சேர்த்துப்போம். மீதி கால் பங்குக்கு வந்து உரங்கள்,
1: இயற்கை உரம்,
0: இயற்கை உரம் எல்லாமே சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுவோம்.
1: தொட்டி வச்சிருக்கீங்களா? க்ரோ பேக்ஸ் வச்சிருக்கீங்களா?
0: க்ரோ பேக் தான் அதுலேயுமே அதுதான் வெயிட்டு வந்து அதிகம் சேர்க்க கூடாதுனா தொட்டி கிடையாது, மண் தொட்டி கிடையாது,
1: பிளாஸ்டிக்கும்
0: கிடையாது, க்ரோ பேக்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம்.
1: அந்த க்ரோ பேக்ஸ்லாம் எவ்வளோ காலம் இருக்கும்?
0: அது எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தான் சார் இருக்குது, ஒரு குவாலிட்டியை பொறுத்து. நாங்கள் வாங்கினது நல்ல குவாலிட்டி, அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் 2013 ஆரம்பித்தேன், இப்போ 26 இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது.
1: அப்போ வாங்கின க்ரோ பேக்காக இன்னும் இருக்குது?
0: ஆமாங்க சார்.
1: ஆச்சரியமாக இருக்கேங்கம்மா.

0: அதுதான் பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது. அதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நிச்சயமாக அதை வந்து நமக்கு உழைக்கும்.
1: ஆக குரோ பேக்ஸில் தான் மாடித்தோட்டம் அமைக்கணும். அதில் வந்து பாதி கோகோபிட் தென்னைநார் கழிவு, அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து தாய் மண், செம்மண் அல்லது நிலத்துடைய மண், அப்புறம் அதே அளவுக்கு இயற்கை உரம் அல்லது மண்புழு உரம்.
0: ஆமாங்க,
1: இதுதான் உங்களுடைய மீடியா.
0: ஆமாங்க சார்,
1: இல்லையா? அந்த செடி கொடி வளர்வதற்கான ஒரு மீடியம்னு சொல்லலாம்.
0: ஆமாங்க சார.
1: இதில் செடி வச்சிருக்கிறேன், கொடி வச்சிருக்கிறேன், நீங்க மரமும் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க சார. மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்கறி செடிக்கு ஒரு மாதிரியான மண் தயார் பண்ணோம், மரங்களுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம், இதே பூச்செடிங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம்.
1: எது எதுக்கு எந்தெந்த மாதிரின்னு சொல்லுங்களேன், விளக்குங்க.
0: நிச்சயமாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரங்களை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு ரகமாக வளர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம பூமியில் வைக்கும்போது அது வேர் வந்து நல்லா பதிஞ்சு நல்லா ஆழமாக போயிட்டு நல்லா வளர்த்தி வளரும். ஆனால் நம்ம இது தொட்டியில் வைக்கும்போது அது வந்து ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மரங்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வாங்கி வளர்க்கணும். அந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மண் பேஸ் வந்து அதிகமாக தேவை. மண் அதிகமாகவும் மக்கன உரங்கள் கம்மியாகவும் கொக்கோபீட்டு வந்து அதை காயற்பித்தின்ற தென்னைநார் கழிவு வந்து கீழ்ப்பக்கமும் போடணும். அது வந்து லேயர் லேயராக போடணும். கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தென்னைநார் கழிவு, அப்புறம் மணல், அதுக்கப்புறம் வந்து இந்த உரங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் தென்னைநார் கழிவு. அந்த மாதிரி நம்ம
1: போடும்போது
0: லேயர் லேயராக போடும்போது தான் மண் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கழிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கும். வேர் வந்து நல்லா உள்ளே இறங்கும், அதே நேரம் நல்லா பிடிப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த கொக்கோ பீட்டில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பிடிப்பு இருக்காது. மரம் வந்து வெயிட்டு, அது பிடிப்பு இருக்காது. ஏதோ ஒரு காற்று மழை வந்து சாஞ்சிடும். அதனால் மண்ணும் இடையில போடும்போது நல்லா பிடிப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லா ஈரத்தன்மை கிடைக்கும், நல்லா வளரும்.
1: என்ன மரம்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை வச்சுருக்கோம், கொய்யா வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கேன், அத்தி மரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு வளர்க்குறேன்.
1: இது எல்லாமே வந்து குரோ பேக்ஸில்?
0: குரோ பேக்கில் தான் சார் வளர்க்குறேன். ஒவ்வொன்றது ஒரு சைஸும் இருக்குதுங்க சார். மரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ், 24x24 ஒரு சைஸுங்க சார். அந்த சைஸில் நான் வளர்க்குறேன்.
1: 2 அடி?
0: 2 அடிக்கு 2 அடி.
1: மரத்தை பொறுத்த வரைக்கும் இது சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மரம்னு நினச்ச உடனே ஏதாவது ஒரு புங்கன் சொல்லுவீங்க, ஒரு வேம்பு சொல்லுவீங்க, ஒரு வாதநாராயணன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப விவரம், எல்லாத்துலேயுமே பழமரங்களாக வச்சுருக்கிறீங்க.
0: நமக்கு
1: ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறீங்க.
0: நிச்சயமாங்க சார், நமக்கு தேவையானது தானே சார். நம்ம வந்து நம்ம பயிர் வைக்கிறது, நம்ம ஒரு மாடியில் ஒரு தோட்டம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பயன் தரக்கூடியதாக தானே சார் பார்க்கணும். அதனால தான் பழமரங்களாக வச்சுருக்கோம். அது நஞ்சில்லாத உணவும் சொல்கிறோம். வெளியில் வாங்குறதெல்லாம் மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு பழம் பழுத்தா சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி.
1: நீங்கள் சொல்லும் போதே உங்கள் சந்தோஷம் தெரியுது உங்கள் முகத்தில். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச
0: நடைமுறையில சாத்தியப்படாது. அதனால நம்மளால ஃபஸ்ட்டு என்ன முடியும், நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மேற்கொண்டு அதிகப்படியாக நம்ம பண்ண முடியும். அதனால் ஈஸியாக வளரக்கூடிய மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிங்களை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வளர்க்கணும்.
1: நாட்டு காய்கறிகள்,
0: நாட்டு காய்கறிகள் ஃபஸ்ட்டு வளர்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வளரும். அதாவது இந்த இயற்கை உரங்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்தீங்கனாவே நல்லபடியாக வளரும். அதோட மண் கழிவு பார்த்திங்கன்னா இந்த தென்னைநார் கழிவு இப்போ வந்து ஒரு குரோ பேக்கில் வந்து ஒன்றுக்கு ஒன்று சொச்சுக்கோங்க, 12x12 அந்த சைஸ், 1 அடி சைஸு தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்குறதுக்கு சரியான அளவு. அந்த 1 அடி சைஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண் பார்த்திங்கன்னா 11 கிலோ நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி அளவுக்கு, பாதி இந்த 10.5 கிலோ அப்படின்ற போது பாதி ஒரு 5 கிலோ அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னைநார் கழிவை எடுத்துக்கிறணும். மீதி 2 கிலோ 2.5 கிலோ அளவுக்கு வந்து மண்ணு,
1: அப்புறம்
0: மீதி 2.5 கிலோ இருக்கிற அளவுக்கு வந்து இந்த உரங்கள், இயற்கை உரங்கள்,
1: சாணி குப்பை அல்லது மண்புழு உரம்,
0: மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, நம்ம வந்து நுண்ணுயிர் உரங்கள் சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், டைக்கோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம கலக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு, அதாவது ஒரு ஒரு தொட்டிக்கு 1-5 கிராம் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்து மொத்தமாக சேர்த்து ஈரப்பதம், ஒரு புட்டு பதம் சொல்லுவோம், அதில் எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டப்புறம் அந்த கையில் பிடிச்சி பார்த்தா உதறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கலந்துட்டு அதை ஒரு நிழலான இடத்துல நம்ம வந்து பயிர் வைக்க, அதாவது தொட்டியில் வந்து செடி வளர்க்க போகிறோன்றதுக்கு

0: ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணிக்கணும். தயார் பண்ணி நம்ம ஒரு நிழலான இடத்துல வந்து மூடி வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா இந்த 20 நாள் அப்படி 15 நாள் 20 நாள் ஆகும்போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மண் கலவையாக ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து இந்த தொட்டிங்களை நிறச்சி நீங்கள் செடிகளை வைக்கலாம்.
1: இப்போ ஒரு தொட்டிக்கு எத்தனை செடி வைக்கலாம் அல்லது எத்தனை விதைகள் ஊணுவீங்க?
0: நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விதைகளாக நேரடியாக போடக்கூடியது, நாற்று விட்டு எடுத்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன விதைகளாக இருக்கும், இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டு தான் வைக்கணும். நம்ம இந்த மண் கலவை வந்து தயார் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போவே இந்த நாற்றுகளையும் நம்ம விட்டு வச்சுக்கிறோம். நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி தான், வயலில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் மாடி தோட்டத்துலேயுமே. அப்போ வந்து அதை நம்ம வந்து எடுத்து விட்டு வச்சுக்கிட்டோம்னா 21 நாள் 25 நாளில் அந்த நாற்று வந்து நல்லா வளர்ந்துடும், அது மாதிரி நம்ம மண்ணும் தயாராகிடும். அப்போ அந்த தயாரித்த மண்ணை வந்து அந்த தொட்டிங்களை நிறச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த நாற்றுகளை எடுத்து நடணும். இது வந்து நம்ம நாற்று விட்டு போகிறது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி.
1: ஒரு தொட்டியில் எத்தனை நாற்று வைப்பீங்க?
0: இந்த ஒரு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நடுப்பகுதியில் ஒன்று தான் வைக்கணும். ஏன்னா அது வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய செடி. அதே மாதிரி அந்த செடியிலேயே நிறைய காய்கள் கிடைக்கும் நமக்கு, அதனால அது ஒரு செடி தான் வைக்கணும். அதுக்கு போதுமான இடம் தான் அந்த ஒரு அடி தொட்டி. ஆமாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியாக இருந்தால் 2 செடி வைக்கலாம். அது நேரடியாகவே நம்ம விதைக்கலாம்,
1: விதையாக உணையலாம்.
0: விதையாக உணையும், ஏன்னா அந்த விதை வந்து கொஞ்சம் பரிசாக இருக்கும், அதனால் 4 நாளில் முளைச்சிரும் அதுவும். அதனால் அது வந்து 2 வைக்கலாம். அதே மாதிரி செடி அவரைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா நடுமையாக ஒரு விதை தான் உண்ண முடியும்.
1: செடி அவரைக்கும் ஒன்று தான். தக்காளின்னா
0: பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் நீங்க பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
1: தொட்டி செடிகள்லையுமா பூச்சி நோய் தாக்குது?
0: நிச்சயமா, அது இல்லாத இடத்துல நம்ம வாழலைங்க சார். அதனால பயிர் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து பூச்சியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இயற்கை முறையாவே வந்து நம்ம அதுங்களை
1: கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்துவீங்க இயற்கை முறையில்?
0: ஆமாம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் ரெடி பண்ணி நாங்கள் தெளிப்போம். அதுக்கப்புறம் 3G கரைசல்ம்பாங்க, இஞ்சி பூண்டு கரைசல், அதை சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம். அப்புறம் வந்து தேமோர் கரைசல் தெளிக்கலாம், வேப்ப எண்ணெய் அது தெளிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாரத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தெளிக்கும் போது இந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ வேப்பெண்ணெய் தெளிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு கசப்புக்கு அந்த பூச்சி வராது, நோய் கிருமிகள் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பஞ்சகவியாக தெளிச்சிங்கன்னா எப்படி அது கட்டுப்படுத்தும்? தேமோர் கரைசல் தெளிச்சிங்கன்னா எப்படி கட்டுப்படுத்தும்? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இஞ்சி
0: பூண்டு
1: மிளகாய், அது அதில் கூட கொஞ்சம் காரம் இருக்கும் கிட்டத்தட்ட, அது வேப்பெண்ணெய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த
0: பஞ்சகவியாவும்
1: எனக்கு தேமோர் கரைசலும் புரியலையே.
0: பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இயற்கையாகவே வந்து அது மாட்டு சாணத்தில் நம்ம வந்து தயார் பண்ணுறோம், அதனால் அதிலேயே வந்து இயற்கையாகவே பூச்சி விரட்டுற தன்மை இருக்குது. நம்ம அதில் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவியாக பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த உரமாகவும் நமக்கு பயன்படுது. அது தயாரிக்கிற முறைன்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: அதை நீங்களே தயார் பண்ணுறீங்க?
0: நிச்சயமாங்க சார், அது தயார் எல்லாருமே பண்ணலாம். அதாவது அது மாட்டு சாணம் கோமியம் இதெல்லாம் கிடச்சா நம்ம வீட்டில் நமக்கு தேவையான உரங்களை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணி
1: காசு கொடுத்து வாங்குறத விட?
0: ஆமாங்க சார், காசு கொடுத்து வாங்காம நம்மளே தயார் பண்ணி நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம்.
1: இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து உங்கள் மாடி தோட்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பஞ்சகவியாக இருக்கும்.
0: நிச்சயமாங்க சார்,
1: தேமூர் கரைசல்லாம் இருக்கும்.
0: நம்ம தேவைக்கு எப்போ அப்பப்போ நம்ம தயார்
1: பண்ணிக்கிறீங்க.
0: பஞ்சகவியம் மட்டும் 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ தயார் பண்ணி தெளிச்சுக்கலாம்.
1: பூச்சிக்கொல்லியோ அல்லது நோய்க்கொல்லியோ அந்த விஷ மருந்துகளுக்கு இடம் உண்டா?
0: இல்லைங்க சார்,
1: கிடையாது.
0: அது நம்ம தெளிக்கிறது வந்து நம்ம தோட்டம் வளர்க்கவே தேவையில்லையே. நம்ம வந்து கஷ்டப்படாமல் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போய்க்கிறலாமே. இந்த மாதிரி நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தின காய்கறிகளை வேண்டாம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால தான் நம்ம மாடியில் தோட்டம் பண்ணுறோம். அப்புறம் அது தெளிக்கிறதுக்கு நம்ம தோட்டம் வளர்க்க தேவையில்லையே.
1: அதனால் இப்போ எந்த விதமான விஷமும் வர்றதில்லை, எந்த விதமான ரசாயன உரமும் வர்றதில்லை.
0: நிச்சயமாக சார், ரசாயன உரங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லைங்க.
1: யூரியா, சூப்பர் பொட்டாஷ்
0: எல்லாம் போடுறது இல்லைங்க.
1: போடுறதே இல்லை.
0: போடுறது இல்லைங்க.
1: எத்தனை நாளைக்கு கூட நீர்ப்பாசனம்?
0: நீர்ப்பாசனன்றது வந்து இதுக்கு நாள்தோறுமே தேவைப்படும் சார்.
1: நாள்தோறும்
0: தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கிறது வந்து மாடியில் வைக்கிறோம், நல்ல வெயில் இருக்கும். அதே போல் வந்து மாடியில் வைக்கும்போது நாங்கள்

0: அப்படியான தண்ணீரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வழிஞ்சி மாடியை ஃபுல்லாக வந்துச்சுன்னா மாடி கெட்டு போயிடும்,
1: அந்த கான்கிரீட் கெட்டு போயிடும்.
0: அதனால் ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அது நம் முதல்ல செடியில் மண் நிறச்சிட்டு நல்லா மண் வந்து குளிர்ற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செடி வச்சதுக்கப்புறம் சின்ன செடினா ஒரு அரை லிட்ரு, வளர்ந்து வர்றது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஒரு லிட்ரு, அந்த மாதிரி அளவாக கொடுத்தா மட்டும் போகிறோம். அப்படி அதனால் வந்து மறுநாளைக்கு வெயில பொறுத்து, இன்றைக்கி அதிகமாக வெயில் இருக்கா காஞ்சிரும், மறுநாளைக்கு கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் மழை நேரமாக இருக்கா ஈரப்பதம் இருந்தால் கொடுக்க தேவையில்லை.
1: எவ்வளவு பேருக்கு இது போல ஆலோசனைகள் சொல்லி நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்க வச்சுருக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பாக
0: ஒரு 200-300 பேருக்கு மேலே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: அப்படிங்களா?
0: நிச்சயமாங்க.
1: எல்லாரும் இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்களா?
0: ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் வேணுன்றவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வயதுகள் முதியவர்களாக இருந்தால் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த தலைமுறை அவங்கள பார்க்கறதுக்கு ஆள். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுலே வந்து அதிகமாக ஆர்வத்தோடு பண்ணது முதியவர்கள் தான், ரிட்டையர் பர்சன் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது மெயினாக காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே மன நிம்மதி சந்தோஷம் மன அழுத்தத்துலேருந்து நிறைவு விடுதலை பெறதுக்குன்னு வச்சுக்கிறலாம். அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எங்களை கூப்பிட்டு மாடி தோட்டம் அமைக்க சொல்லி அவங்க பராமரிச்சுட்டு வந்ததே அவங்க தான். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செடி கொடிகளையும் பூக்கும் போது காய்க்கும் போதும் அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறப்ப அது நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும் போதும் அவங்க கூட பேசும் போதும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க.
1: தொடருது. ஜெயமலர் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லாமா?
0: என்னுடைய ஃபோன் நம்பர் 9840-9840
1: சொல்லுங்கள்.
0: 347-347-746-746-746.
1: உங்களை தொடர்புண்டா மாடித்தோட்டம் அமைப்பது அதற்குண்டான ஆலோசனைகள் எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க?
0: நிச்சயமா, நிச்சயமாங்க சார். எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார்.
1: பொதுவாக ஒரு பெண்மணியாக மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லுங்கள், பொதுவான சில ஆலோசனைகள்.
0: பெண்களாகிய நம்ம நினச்சா முடியாது எதுவும் கிடையாது. அதுலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு பயனுள்ளதாக இந்த இயற்கை காய்கறிகளை வளர்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். நேரம் இருக்கும்போது ஒன்று ரெண்டு செடிகளை வளர்க்க பழகினீங்கனாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு அதிகம் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள பிறந்து அதுங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் வளர்க்கும் போது அந்த செடி வளர்ந்து அது பூத்து காய்க்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லேயே உள்ளே சூழ்ந்துக்கிட்டு இருக்காம அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவோ அதே மாதிரி தான் நீங்கள் செடி கொடிகளை வளர்த்து அதை பூக்கும் போதும் காய்க்கும் போதும் பார்க்குற சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்து விடுதலை பெறலாம், சந்தோஷமான லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.
1: நிச்சயமாக. இன்னொன்று, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறித்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகமே அது அலாதி.
0: நிச்சயம்.
1: அதனால் அந்த ஒரு சுகத்தையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மாடித்தோட்டம் அமைத்தோம் என்றால் தொடரட்டும் உங்களுடைய விவசாய பணி.
2: என்ன மருதானிக்கா, மாடித்தோட்டம் அமைச்சு பராமரித்து வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்துருந்தாங்கல்ல?
3: ஆமாம் பிள்ளை, கேட்டேன். விவரங்க ஒன்று ஒன்றும் முத்து முத்தாக இருந்துச்சு. இடம் இல்லையேன்னு யோசிக்கிறத விட காய்கறி பழங்களை சாகுபடி பண்ண மாடித்தோட்டம் அமைக்கலாம்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, இதனால் நமக்கு செலவும் மிச்சம், அதோட ஆரோக்கியமான காய்கறி பழங்களை நாமளே உற்பத்தி பண்ணி வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். விளைச்சல் அதிகமாக இருந்தால் அதை சந்தைப்படுத்தி லாபத்தையும் பார்த்துடலாம்.
3: ஆமாம் முத்தழகு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாமளே உற்பத்தி பண்ணுறது தான் சரி. அதுக்கான விவரத்தை தான் இப்போ சொல்லிட்டாங்களே.
2: என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைவிச்ச காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்ற போது வர திருப்திக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லைக்கா.
3: ஆமாம் பிள்ளை, எனக்கு நீ சொல்கிறத கேட்டதும் இப்போவே எங்கள் வீட்டு மாடியில் தோட்டம் போடணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. உடனே நான் வீட்டுக்கு போய் மச்சான் கிட்ட விஷயத்த சொல்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் பிள்ளை.
2: அக்கா, மாடி ஏறி வரும்போது முடியாமல் ஏறி வந்தீங்க, விவரத்தை கேட்ட பிறகு துள்ளி குதிச்சல இறங்குறீங்க, பார்த்து பொறுமையா இறங்குங்க.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.

0: அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நல கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதிய யுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: இந்த முறை வெதை உரம் வாங்க
3: பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னு?
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த

0: ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக்கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில்

0: தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம் 23 வெள்ளி 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேயர்களை. தொடரும் பாடல் உத்தம ராசா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள். திரைப்படம் கருப்பு வெள்ளை.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி. விட்ட கதை தொட்ட கதை நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடிப்பு ரவிசுப்ரமணியன்.

0: கன்யன், அகஸ்டோ, சுகனேஸ்வரன், ஆர் கீதா, வி லோகபாபு, எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். விட்டகதை தொட்டகதை நாடகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அலுவலக மனமகிழ் மன்ற கூட்டத்திற்கு உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இதுவரை பல சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கதைமணி வித்தியாசமானவர். எப்படி என்றால், தமிழ் கதாசிரியர்கள் எழுதிய கதைகளை சில வரிகள், நன்றாக கேளுங்கள், சில வரிகள் மட்டுமே படித்துவிட்டு அந்த கதையின் பெயர் என்ன, எழுதியவர் யார் என்று உடனே சொல்லிவிடுவார். அதனால்தான் இவருக்கு கதைமணி என்ற பட்டப்பெயர். இவருக்காக பலத்த கையொலி எழுப்பலாமா? வாங்க கதைமணி சார்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நேராக சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். இங்கே இருக்கிற நண்பர்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம், நான் ரெடி.
1: சார், நாங்கள் முதல்லையே ரெடி. இந்தாங்க.
2: இந்த கதை கரிசல் கதைகள் தொகுப்பில் கி ராஜநாராயணன் எழுதிய நிலை நிறுத்தல்.
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். இந்தாங்க அடுத்தது.
2: இது வந்து இது ஜெயகாந்தன், ஓ கோகிலா என்ன செய்து விட்டாள். இது கு அழகிரி சாமி எழுதின அழகம்மா. இது புதுமை பித்தன் சாப விமோசனம். அப்புறம் அம்மா வந்தாள், தி ஜானகிராமன். அசோகவரம் பூக்கவில்லை, லக்ஷ்மி. கடல் புறா, சாண்டில்யம். இது வந்து நகரம், சுஜாதா. அப்புறம் இது ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. இது கடைசியில் சருகுகள், சோ தர்மன். இவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இருக்கா?
1: இல்லை சார், அவ்வளவுதான். நிஜமாகவே உங்களை பாராட்டணும் சார். எப்படி சார், எப்போ படித்த கதை, கதாசிரியர் பேர் எல்லாமே கண்ணு மூடிக்கிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே சொல்கிறீங்க
2: சார். சார், முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். முடியும், அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போகும்.
1: சார், இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத கதையோ அல்லது எழுத்தாளர் பேரையோ உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
2: இதுவரைக்கும் இல்லை. இனிமே அப்படி யாராவது வந்தா அவர் சந்திக்க நான் காத்திருக்கேன்.
1: நிச்சயமா, அப்படி ஒருத்தரை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. நன்றி சார்.
2: நன்றி சார். வாங்க வாங்க. நீங்க?
3: என் பேர் ரவி, உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
2: உள்ளோங்க உள்ளோங்க, உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருக்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன்.
3: சார் சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
2: சரி, சொல்லுங்க என்ன விஷயம்.
3: நேற்று எங்கள் ஆஃபீஸில் இருந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, அப்படியே அசைச்சிட்டீங்க சார்.
2: இல்லை சார், உங்கள் ஆஃபீஸில் இருந்தவங்க தான் பிரமாதமாக கேட்டு அசைத்துட்டாங்க. எல்லாரும் இலக்கியத்தனமான வாசகர்களாக இருக்காங்க. சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா?
3: ஆமாம் சார், ஆனால் மற்ற மாதிரி எனக்கு பெரிய இலக்கிய ஆர்வமெல்லாம் இல்லை சார். நாடகம் எழுதுவேன்.
2: ஓ, நாடக எழுத்தாளரா? வெரி குட், வெரி குட், வெரி குட்.
3: இப்போ நான் ஒரு புத்தகம் கொண்டாந்துருக்கேன்.
2: எங்கே காட்டுங்க.
3: அதுக்கு முன்னே அது எனக்கு எப்படி கிடைச்சது அதை சொல்லணும் சார்.
2: புக்கை காட்டாமல் சஸ்பென்ஸாக வைக்கிறீங்க. ஆக நாடக எழுத்தாளர் நிரூபிக்கிறீங்க. சொல்லுங்கள்.
3: கோயம்புத்தூர் போயிருந்தேன். ட்ரெயினில் வர்றப்ப என் சீட்டில் பழைய கதை புத்தகம் இருந்தது. நாலு பக்கம் படிச்சுட்டு வச்சிடலான்னு பார்த்தா
2: படிக்க ஆரம்பிச்சிங்க, கேள்வி வைக்க முடியல.
3: ஆமாம் சார்.
2: சரி சரி, அந்த கதை என்ன அதை சொல்லுங்க.
3: பார்வை இழந்த சிவான்னு ஒரு இளைஞன், காலையில் அப்பா கூட ஆள் நடமாட்டம் டிராஃபிக் இல்லாத ரோட்டில் எப்போ போல் அன்னைக்கு வாக்கிங் போகிறாங்க. அப்போ ரோட்டில் வந்த காரு அப்பா மேலே மோதி நிற்காமல் போயிடுச்சு. அப்பா செத்து போயிடுறாரு. இப்போ சிவாவுக்கு அந்த கார் எதுன்னு தெரியாது, டிரைவர் முகமும் தெரியாது. ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன்னு சேலஞ்சு பண்ணுறாரு சார்.
2: ஓ கிரேட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். இதனுக்கு அப்படியே நாடகமாக பண்ணிடலாமே. சரி, சிவா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு?
3: அதான் சார், அந்த கிளைமாக்ஸ் இதில் இல்லை.
2: கிளைமாக்ஸு இல்லையா?
3: இல்லை சார், இதான் அந்த கதை புத்தகம்.

0: ஓ, இதானா? என்னது கிழிஞ்சிருக்கு? ரொம்ப பழசாக வர இருக்கு. பக்கம் 98 வரைக்கும் தான் இருக்கு. கதை பேர் இல்லை, எழுத்தாளர் பேர் இல்லை, எதுவுமே இல்லையே. இதில்
1: என்ன சார் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? அன்னைக்கு என்னடாண்ணா பார்த்தீங்க, டக்குன்னு சொன்னீங்க.
0: சாரி, ஆனால் இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியும்னு தோணலை.
1: ஏன் சார்?
0: பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பேன், அதால் அவங்க ஸ்டைலை கண்டுபிடிச்சிருவேன். இது பிரபல எழுத்தாளர்து இல்லை, முதல் தடவை எழுதின மாதிரி தெரியுது.
1: அப்போது இந்த கதை எழுதினவர் யார், கதை பேர் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா சார்?
0: உங்களுக்கு என்ன, இப்போ இந்த கதையோட போக்கு முடிவு தெரியணும், அவ்வளோதானே?
1: ஆமாம் சார். ஆனால் இந்த கதையை படித்தப்ப ஒரு நாடகக்காரனாக காட்சிகளாக எனக்கு வருது.
0: வெரி குட். அப்போ நீங்கள் நாடகக்காரனாக பாருங்கள், நான் கதை படித்த அனுபவத்தில் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து இதை உருவாக்குறோம். ஓகேவா?
1: சூப்பர் சார்.
0: நாடகத்தை என்ன தலைப்பு வைக்கலாம்?
1: விட்ட கதை தொட்ட கதை.
0: அருமை அருமை. சரி, நாடகத்தை எங்கிருந்து எப்படி தொடங்குறீங்க?
1: கண் பார்வை இல்லாத சிவா வீட்டிலிருந்து.
2: சார், சார்.
3: யாரு?
2: வணக்கம் சார், நான் பகலிரவு பத்திரிகை நிருபர், பேரு பிரபு. உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன்.
3: ஓ, அப்படிங்களா? பார்வை இல்லாத என்கிட்ட என்ன பேட்டி எடுக்க போறீங்க? உட்காருங்க. அந்த கையில் கொண்டாந்துருக்க பைய அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக உட்காருங்க.
2: சூப்பர் சார், பையனு கரெக்டாக சொல்கிறீங்க. விட்டா பையில் என்ன இருக்கு அதை கூட சொல்வீங்க போல இருக்க. இந்தாங்க ஆப்பிள் உங்களுக்கு தான்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: அன்னைக்கு நடந்த விபத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
3: அதுக்கு முன்ன விபத்தில் இறந்து போன என் அப்பாவை பற்றி சொல்லணும். எனக்கு பிறவியிலேயே பார்வை இல்லாத விஷயம் அப்பா அம்மாவுக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அம்மா துடிச்சு போயிட்டாங்க. அந்த கவலையிலேயே அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் அப்பா கலங்கலை, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. தனி ஒரு ஆளாக என்னை வளர்த்தார், படிக்க வச்சார், பட்டதாரி ஆக்கினார். இன்றைக்கி நான் அரசாங்க வேலையில் உயர் பதவியில் இருக்கேன். அதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு எந்த வித தாழ்வு உணர்ச்சியும் வராமல் ஊக்கப்படுத்துறதுக்காக பல நிஜமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அதே சமயம் என் வேலைகளை நானே பார்த்துக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
2: சமையலுக்கு மட்டும் ஆள் வச்சிட்டிங்களோ?
3: சமையல்னு சொன்னோட ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், அந்த டேபிளில் இருக்கிற அந்த ஃப்ளாஸ்கை கொஞ்சம் எடுங்க. அப்படியே பக்கத்தில் அந்த கிளாஸ் டம்ளர் அதையும் எடுங்க.
2: இந்தாங்க சார், ஃப்ளாஸ்க், டம்ளர், கிளாஸ். சார், சார். என்ன சார், நீங்களே ஃப்ளாஸ்கை திறக்கிறீங்க?
3: ஆமாம்.
2: கரெக்டாக கிளாஸில் காப்பியை ஊற்றுறீங்க? யாருக்கு சார்?
3: உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சார். இந்தாங்க.
2: காப்பியை ஊத்துறப்பவே வாசனை தூக்குது சார். ஆஹா சார், டேஸ்ட் பிரம்மாதம். காப்பி யார் சார் போட்டது?
3: நான் தான். ப்ளீஸ் குடிங்க. இப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்பாவும் நானும் நடந்து வந்தப்பவே பிளாட்ஃபாரத்தில் அந்த பக்கம் ஏதோ தோண்டி பள்ளமாக மேடாகவும் இருக்கிறத கவனித்தேன். என்கிட்ட தீவிரமாக பேசிக்கிட்டு பள்ளத்தில் அப்பா விழப்போகிறாரோ அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ள காலை வச்சு தடிக்கி ரோட்டில் விழுந்துட்டார்.
2: ஐயோ,
3: அந்த நேரமாக ஸ்பீடாக வந்த கார் அப்பா மேலே
2: ஏற்றிட்டு நிற்காமல் போயிடுச்சா சார்?
3: நோ நோ நோ, சடன் பிரேக் போட்டு ரிவர்ஸில் எடுக்கிறாங்க.
2: அப்படியே போயிட்டாங்களா?
3: இல்லை இல்லை, 20-30 மீட்டர் தள்ளி கார் நின்றுச்சு. ஓட்டினவங்க கார் கதவை திறந்துட்டு வந்தாங்க. அப்போ காருக்குள்ளே இருந்தவர், போவாத, வண்டியை எடு எடுன்னு கோமா சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் கார் போயிடுச்சு
2: சார். ரோட்டில் போகிறவங்க வரவங்க யாருமே உதவி பண்ணலையா?
3: அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பக்கமாக ஒரு வேன் டிரைவர் கவனித்தார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்.

0: அப்பா எப்போ இறந்து போயிட்டதா சொல்லிட்டாங்க.
1: ஒருவேளை அப்பாவை அவங்க காரில் கொண்டு போயிருந்தா காப்பாற்றி இருக்கலாமோ?
0: தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும்.
1: இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க?
0: நிறுத்தாமல் போன ஆள் யாருன்னு தெரியணும்.
1: அது எப்படி முடியும்?
0: என்னால் முடியும்.
1: அதை நீங்கள் இப்போவே போலீஸ்கிட்ட சொல்லலாமே. அட்லீஸ்ட் அதை என்கிட்டயாவது சொல்லுங்கள் சார், பத்திரிகையில் போட்டுடுறேன்.
0: அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ்.
1: ஏன் சார்?
0: நானே கண்டுபிடிப்பேன்.
1: கண்டுபிடிச்சு பழி வாங்க போகிறீங்களா?
0: நோ நோ நோ நோ, பார்வை இல்லாத ஒருத்தனை ஏமாத்திடலான்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் நீங்கள் செய்வீங்களா?
1: என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்கள், செய்ய தயாராக இருக்கேன்.
0: உங்கள் பகலிரவு பத்திரிக்கை எல்லாரும் படிக்கிற ஒரு பெரிய பத்திரிக்கை. உங்கள் பத்திரிக்கையில் நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும்.
1: கண்டிப்பாக சார், எடிட்டர்கிட்ட சொல்லி உங்கள் பேட்டி முதல் பக்கத்திலேயே வர்ற மாதிரி செய்கிறேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரொஃபஸர்.

0: அப்பா, அப்பா, அப்பா!
1: சித்ரா, ஏன் மூச்சு முட்டை பதபதப்பா ஓடி வர்ற?
0: இன்னைக்கு பகலிரவு பத்திரிக்கை பாத்தீங்களா?
1: பார்த்தேன், பார்த்தேன்.
0: என்னப்பா பார்த்தேன் பார்த்தேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் காரை நிறுத்தி பார்க்க போனப்ப, சித்ரா வேணாம் வேணான்னு என்ன அதட்டினீங்க. கார்ல முதல்ல ஏறுன்னு கட்டை எப்படி ஏற வச்சீங்க. காரை ஸ்பீடா எடுக்க சொல்லிட்டீங்க.
1: ஆமா சொன்னேன். ஏன் சொன்னேன்? முதல்ல அதுவும் தப்பே இல்லை. அந்த ஆள் பள்ளத்தை பார்க்காம தடுக்கி கீழே விழுறதுக்கும், சரியா அந்த நேரம் பார்த்து நீ ஓட்டிட்டு வந்த கார் அவர் மேலே மோதுறதுக்கும், நோனோ நோனோ அது கூட மோதவே இல்லை, சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்ட, அப்புறம் ரிவர்ஸில் காரை எடுத்து தள்ளி போய் தானே நிறுத்தினேன்.
0: இருந்தாலும் கீழே விழுந்தவரை தூக்கி இருக்க வேண்டாமா? போகாத போகாதுன்னு ஏன் என்னை அவசரப்படுத்தி கார்ல ஏற வச்சிங்க? ஏன்பா ஏன்?
1: ஏன்னா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்குமா? இந்த நேரத்தில் நீ அங்கே போய் ஹாஸ்பிட்டல் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிட்டா?
0: அதுக்காக மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படித்தான் நடக்கணுமா? பாவம்பா, அவரோட மகனுக்கு பார்வை கிடையாது, அவருக்கு எல்லாமே அப்பா தான்ப்பா.
1: சரி சரி, இப்போ என்ன, அவருக்கு ஏதாவது நீ உதவி பண்ணணும்னு நினச்சினா யாரோ மாதிரி போய் உதவி பண்ண?
0: அதுவும் முடியாது போல இருக்கே.
1: ஏன் முடியாது?
0: ஆக்சிடென்ட் பண்ணவரை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு அவர் தான் சொல்கிறாரு.
1: அதெல்லாம் சும்மா சித்ரா, இது ஒரு தந்திரம், குழப்பிக்காத. இப்போ உனக்கு மட்டும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்திருந்தா ஆக்சிடென்ட் அப்போ நானே காரை விட்டு இறங்கி அவருக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன்.
0: அப்போ இதை அப்படியே விட்டுடலான்னு சொல்கிறீங்களா?
1: வேறு என்ன பண்ணுறது, அதை அப்படியே மறந்துடு.
0: இல்லைப்பா இல்லை, நானே நேரடியாக போலீஸுக்கே போய் என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறேன்.
1: அதுக்கு முன்னே நீ மேரேஜ் பண்ண போகிற தினேஷ் கிட்ட போய் பேசிடு.
0: நீங்கள் எப்படியும் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அதான் தினேஷை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அதோ தினேஷ் வந்துட்டாரு.
2: வாங்க தினேஷ்.
3: சாரி அங்கிள்.
1: எதுக்கு இப்போ சாரி?
3: இல்லை அங்கிள், நீங்கள் வந்து கதவை திறக்கிறக்குள்ள நானே கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டேன்.
1: சரி இதை விடுங்க, சித்ரா ஏதாவது சொன்னாலா?
3: ஆமாம் அங்கிள், சித்ரா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஆக்சிடென்ட்டு, அதுவும் சித்ரா மேலே தப்பு இல்லை, பெரியவர் கால் தடுக்கி ரோட்டில் விழுறதுக்கும் கரெக்டாக கார் அவர் மேலே மோதுறதுக்கும்.
1: நோ நோ நோ, முதல்ல நூல் இழையில் பிரேக் போட்டு கார் நின்றுடுச்சு.
3: ஓஹோ,
1: ஏமா சித்ரா சரியாக சொல்லக்கூடாதா? என்னமோ தப்பு உன் மேலே இருக்கிற மாதிரி இல்லை சொல்லியிருக்க.
3: அங்கிள் அங்கிள் இல்லை அங்கிள், சித்ரா சரியாக தான் சொல்லியிருக்கா, நான் தான் அதுவும் தவறாக சொல்லிட்டேன்.
1: ஓகே ஓகே தினேஷ், இப்போ இதை போலீஸில் சொல்லலாமா வேண்டாமா, என்ன சொல்கிறீங்க?
3: அது வந்து அங்கிள், மேரேஜ் நடக்கிற சமயத்தில் அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு.
1: பாத்தியா சித்ரா, நான் சொன்னதை தான் சம்மந்தியும் சொல்லியிருக்காரு, இதை அப்படியே விட்டுடலாம்.
3: அங்கிள், நாம் எல்லாருமா சேர்ந்து சித்ராவை வற்புறுத்துறதா இருக்க வேண்டாம். சித்ரா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே முடிவு பண்ணு.

0: அப்போ நான் புறப்படுறேன் அங்கிள், வரேன் சித்ரா.
1: எஸ் உள்ள வாங்க.
0: சார், என் பேர் தினேஷ்.
1: சொல்லுங்கள், என்ன விஷயம்?
0: முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும்.
1: நீங்கள் மேட்ரே சொல்லாமல் மன்னிக்க சொல்கிறீங்க. முதல்ல விஷயத்தை சொல்லுங்கள்.
0: அது வந்து பார்வை இல்லாத ஒருத்தருக்கு எல்லாமே அவருடைய அப்பா தான். அந்த அப்பாவை அவர் உயிருக்கு உயிராக நேசித்தார். ஒரு நாள் வழக்கம் போல் அப்பா கூட வாக்கிங் போகிறாரு. பிளாட்ஃபார்ம் ஓரமாக தான் நடக்கிறாங்க. பேச்சு வாக்கில் அந்த பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளத்தை அப்பா கவனிக்கலை. தவறி அதில் விழுறதுக்கும் அப்போ சரியாக அந்த நேரமாக அந்த பக்கம் வந்த கார் மோதுறதுக்கும் சரியாக இருந்தது. ஆனால் எந்த கார் மோதிச்சோ அந்த கார் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நிற்காமல் போயிடுச்சு சார். கடைசியில் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர்ஸும் அப்பா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. பாவம் அந்த பார்வை இல்லாதவர்.
1: சரி, அந்த பார்வை இல்லாத அவர் யாரு?
0: அது நீங்க தான் சார். அப்பாவும் உங்க அப்பா தான் சார். உங்க அப்பா மரணத்துக்கு காரணம் நான் தான் சார்.
1: என்ன சொல்றீங்க, நீங்களா?
0: ஆமா சார், நிக்காம உதவி பண்ணாம போனது நான் தான் சார். அந்த நேரத்துல நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம் சார். பகலிரவு பத்திரிகையில் உங்கள் பேட்டியை படித்தேன். படித்ததுலேருந்து எனக்கு மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது சார். இப்போ நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க வந்திருக்கேன் சார்.
1: அதெல்லாம் சரி, அந்த குற்றத்தை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நான் எப்படி ஏற்றுக்கிறது?
0: என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க?
1: ஆமாம் சார், எனக்கு பார்வை இல்லை. விபத்து நடந்தப்போ அங்கே யாருமே இல்லை.
0: அதான் நானே சொல்கிறேனே.
1: நீங்களே சொன்னா அது உண்மைன்னு நான் இப்படி எதை வச்சு முடிவு பண்றது?
0: நான் வேணா ஓட்டிட்டு வந்த கார் நம்பரை சொல்லட்டுமா, இல்ல அது என்ன கலர் என்ன மாடல்னு சொல்லட்டுமா?
1: நீங்க சொல்றத நான் கேட்டுக்க முடியும், அவ்வளவுதான். அது சரியா தப்பா, ஒரு பார்வை இல்லாதவன் அது எப்படி முடிவு பண்ண முடியும்?
0: அப்போ நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்?
1: சந்தேகம் இல்லை சார், கண் இருக்கிறவங்களுக்கே கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு பழமொழி இருக்கே.
0: ஆனால் நான் சொல்கிறது பொய்யில் சார், முழுக்க முழுக்க உண்மை. பொய் சொல்கிறதால எனக்கு என்ன சார் லாபம்?
1: அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அப்பாவியை காட்டி கொடுத்துட்டோமோ அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே.
0: ஓகே சார், அப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: சரி, நடந்தது நடந்து போச்சு.
0: ஆ,
1: பேசாமல் இப்படியே இருந்துடலான்னு இருக்கேன்.
0: ஆனால் குற்றவாளியை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துருக்கீங்களே.
1: அப்போ ஏதோ ஒரு வேகத்தில் கொடுத்துட்டேன்.
0: ஓ சார், ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
1: என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: நீங்கள் புத்திசாலி மட்டும் இல்லை சார், மனிதநேயமும் உள்ளவர்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னோடய மொபைல் நம்பர், என்னோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எழுதி இந்த பேப்பரில் கொடுக்குறேன். நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. அடுத்த 10வது நிமிஷம் நான் வந்து இங்கே நிற்பேன்.
1: தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ.
2: சித்ரா, இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? நம்ம லேட் பண்ண ப்ரெஸ்காரங்க லேட் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்க. பியூட்டி பார்லருக்கு இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு வரணும், ரிசப்ஷனுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிடு. சித்ரா, சித்ரா.
3: என்னப்பா?
2: என்னது என்னப்பான்னு கேட்குற? அப்போ நான் சொன்னது எதுவுமே நீ கேட்கலையா? உன் கவனமெல்லாம் எங்கம்மா இருக்குது?
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
2: நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதத்தில் கல்யாணமாக போகிற பொண்ணு மாதிரியாக இருக்க, முகத்தில் சந்தோஷமே இல்லை.
3: எப்படிப்பா இருக்கோ?
2: அப்போது அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருக்க.
3: ஆமாப்பா.
2: அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எவ்வளவு தரம் சொன்னாலும் ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
3: என்னப்பா?
2: இந்த குழப்பத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா நாம போய் டாக்டர் சந்துருவை பார்க்கறோம்.
3: சந்துருவா? அவரு மனோதத்துவ டாக்டர்ப்பா.
2: இப்போ அவர் உதவி தான் உனக்கு தேவை.
3: அப்பாப்பா வேண்டாம்ப்பா.
2: நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா?

0: இல்ல
1: அப்பா, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா.
2: உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. ஒருவேளை உன் அம்மா இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டியோன்னு தோணுது.
1: ஏன்பா அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம தானே பாத்துக்கிட்டீங்க.
2: அம்மா அம்மாதான், அப்பா அப்பாதான்.
1: அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் தாங்க.
2: நம்பலாமா?
1: நிச்சயமா, நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம்.

0: சார், சார்
1: வாங்க. பிரபு, பகலிரவு பத்திரிகையாளரே, வாங்க.
0: எப்படி சார், கரெக்டாக சொல்கிறீங்க?
1: புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு.
0: என்ன சார் சொல்ல வரீங்க?
1: இங்கே வரத்துக்கு முன்னே நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அன்றைக்கும் அப்படி தான் வந்தீங்க, இன்றைக்கும் அப்படி தான் வந்திருக்கீங்க.
0: சார், உங்களுக்கு பார்வை ஒன்று தான் இல்லையே தவிர மற்ற சென்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது.
1: சரி, இப்போ எதுக்கோ தேடி வந்திருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்கள்.
0: சார், உங்கள் பேட்டியை படிச்சுட்டு வாசகர்கள் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்னன்னு கேட்குறாங்க?
0: அதான், உங்கள் அப்பாவுக்கு நடந்த விபத்துக்கு காரணமானவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க.
1: இன்னும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கேன்.
0: எந்த நம்பிக்கையில் சார்?
1: செலந்தி எந்த நம்பிக்கையில் காத்திருக்கு?
0: புரியல சார்.
1: அதான் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே, எக்ஸ்ட்ரா சென்ஸ், அதை வச்சு தான் சொல்கிறேன்.
0: கரெக்ட் சார், ஆனால் எப்படி சார்?
1: செலந்தி வலையை பின்னிட்டு பூச்சிக்காக காத்திருக்கும், கொக்கு மீனுக்காக காத்திருக்கும், அந்த மாதிரி தான்.
0: பூச்சியும் மீனும் மாதிரி தானாக உங்களை தேடி வரும்னு சொல்கிறீங்களா?
1: உங்கள் பகலிரவு பத்திரிகையில் பேட்டி வடிவத்தில் வலையை பின்னியிருக்கேன், அதோட எஃபெக்ட் வேலை செய்யணும்னு நான் நம்புகிறேன்.
0: அதை படிச்சிருந்தாலும் குற்றத்தை செய்தவன் தேடி வருவானா?
1: எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். வழக்கமாக குற்றத்தை செய்கிறவன் தடயத்தை மொத்தமாக அழிச்சிட்டு போவான், ஆனால் முதல் தடவை செய்கிறவன் தடயத்தை அழிக்க அந்த இடத்துக்கே மறுபடியும் வருவான். என்ன, கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும்.
0: அப்போ நான் வரேன் சார்.
1: ஆ, வாங்க
0: சார். யாரோ வந்திருக்காங்க.
1: ஆ, தெரியும், நீங்கள் போங்க.
2: சாரி சார், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தீங்க.
1: பரவாயில்லம்மா, நீங்கள் சொல்லுங்கள். சித்ரா.
2: ஆ, சித்ராவா? எப்படி சார், ஏன் பேரை சொல்கிறீங்க?
1: அதானம்மா உங்கள் பேர்.
2: ஆமாம், ஆனால் கரெக்டாக சொல்கிறீங்களே.
1: ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வரலாமான்னு பர்மிஷன் கேட்டீங்க.
2: ஆமாம் கேட்டேன். அப்போ கூட நான் என் பேரை சொல்லலையே.
1: நீங்கள் சொல்லலை, ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற பாடி பர்ஃப்யூம் சொல்லிடுச்சு.
2: ஆ, நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூமா சார்? நான் யாருன்னு தெரியுமா?
1: ஏன் தெரியாமல்? அன்னைக்கு ஆக்சிடெண்ட் நடந்தப்போ இதே பர்ஃப்யூம் தான் போட்டிருந்தீங்க. காரை விட்டு இறங்கி கீழே விழுந்த அப்பா கிட்ட வர பார்த்தீங்க. அப்போ கார்லேருந்து ஒருத்தர் சித்ரா வேணாம் வேணான்னு அதட்டினாங்க. முதல்ல காரில் ஏறு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினாங்க. நீங்களும் கார் எடுத்துட்டு வேகமாக போயிட்டீங்க.
2: சார், சார் என்ன சார், கண்ணால் பார்த்த மாதிரி சொல்றீங்க. நிஜமாவே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல சார். சித்ராங்கிற என் பேரை மறக்கல, போட்ட பர்ஃப்யூமை மறக்கல. சார், போலீஸுக்கு இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா?
1: எதுக்குமா?
2: அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நான் தானே. இது வரைக்கும் மறைச்சது தப்புதான் சார், நானே ஃபோன் பண்றேன் சார்.
1: இருங்க இருங்க இருங்க, இதே ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு.
2: வந்திருக்காரா?
1: ஆமா.
2: சான்ஸே இல்ல சார், ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்காரு.
1: என்னமா உள்நோக்கம் இருக்க முடியும்? சொத்துனா உள்நோக்கம் இருக்கலாம், செத்ததுக்கு என்ன உள்நோக்கம்?
2: சரி, அவரை கூப்பிடுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன்.
1: தினேஷ், தினேஷ் சார், கொஞ்சம் வெளியில வாங்க.

0: தினேஷ், நீங்க எங்க?
1: சித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நீ இல்ல நான் சொல்றத கேளு.
0: இல்ல நான் தான் காரணம். சிவா சார், இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல.
1: இல்ல சிவா சார், நான் தான் காரணம்.
0: தினேஷ், எனக்காக உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. நீங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருங்க.
1: என்ன சித்ரா பேசுற? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? என்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தேனோ அன்னைக்கே என் மனசுல நீ வந்துட்ட. நான் வேற கல்யாணத்தை பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? மிஸ்டர் சிவா சார், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒப்படைங்க.
0: சிவா சார், என்ன ஒப்படைங்க?
2: என்னம்மா? தினேஷ், சித்ரா, உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள்.
0: எதுக்கு சார்?
2: உங்க திருமண வாழ்க்கைக்கு தான்
0: சார். உங்க அப்பா மரணத்துக்கே நான் தான் சார் காரணம்.
2: நீங்க இல்ல. அப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை அந்த டேபிள்ல இருக்கு.
1: ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சார்?
2: ஆக்சிடென்ட்டுக்கும் அவர் மரணத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்டான அப்பா பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளம் தடுக்க அந்த அதிர்ச்சியில தான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு.
0: இருந்தாலும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உதவியும் பண்ணாம அந்த இடத்த விட்டு போனது தப்பு இல்லையா சார்?
2: அதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லம்மா. கார்ல கூட இருந்தவர் உங்களை அதட்டி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? அநேகமா அவர் உங்க அப்பாவா கூட இருக்கலாம்.
0: கரெக்ட் சார், அவர் அப்பா தான்.
2: பாத்தீங்களா, உங்களுக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிடுமோன்னு அவர் பயந்துருக்கலாம். இது பொதுவாக எல்லா அப்பாக்களுக்கும் நியாயமாக வரக்கூடிய பயந்தானம்மா. ஸோ சித்ரா, தினேஷ், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறந்துடுங்க.
1: சரிங்க சார். ஆனால் அப்போ அந்த போலீஸ் விசாரணை?
2: போலீஸ்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இது கார் விபத்துனால இல்லைன்னு எழுதியும் நேத்தியே கொடுத்துட்டேன்.
0: ஆனா அப்பாவை நீங்க விபத்துல இழந்தது பெரிய சோகம் தானே சார்?
2: ஒரு விதத்துல அந்த விபத்துலயும் ஒரு நன்மை நடந்திருக்கே.
0: என்ன சார் சொல்றீங்க?
2: நான் தான் காரணம் அப்படின்னு வீட்டை தேடி சித்ரா நீங்க வரீங்க. நான் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்காக பழியை ஏத்துக்க தினேஷ் வந்திருக்காரு. உங்க வாழ்க்கை அற்புதமா நல்லபடியா அமையும்னு இதுலேருந்து தெரியலையா? இதை விட வேற என்ன வேணும்? ஸோ மறுபடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி
0: சார்.
3: எப்படி சார் நான் சொன்ன விட்ட கதை தொட்ட கதை?
4: அருமை அருமை அருமை. அதாவது ரயில் பயணத்தில் உங்களுக்கு ஒரு கதை புத்தகம் கிடைக்குது, அதை எடுத்து சும்மா படிக்கிறீங்க. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. திடீர்னு பார்த்தா பக்கங்கள் இல்லை, அப்புறம் என்ன நடந்தது, கிளைமாக்ஸ் என்ன, எதுவும் தெரியல. கதை யார் எழுதுனது, கதை பேர், வெளியிட்டது யாரும் எதுவும் தெரியல. பல கதைகளை படித்து எனக்கும் தெரியல. ஆனால்
3: என்ன சார்,
4: உங்கள் கற்பனையில் விட்ட கதை தொட்ட கதைன்னு சூப்பராக ஒரு நாடக வடிவம் கொடுத்துட்டீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
5: இதுவரை விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்தவர்கள் சிவாவாக ரவிசுப்பிரமணியன், கதைமணியாக அகஸ்டோ, தினேஷாக சுகனேஸ்வரன், சித்ராவாக ஆர் கீதா, நாடக எழுத்தாளராக வி லோகபாபு, செயலாளர் மற்றும் நிருபராக எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர், அமைப்பில் உதவி வி அர்ஜுன், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: சில நொடிகளில் தொடர்வது அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை டெல்லி அஞ்சல்

0: இந்தியா ரேடியோ. சி ரிசீவ்ட் ஹர் ட்ரெயினிங் இன் ஃபோக் சிங்கிங் அட் த பாரதிய நிருத்ய கலா மந்திர் பட்னா, வேர் ஷீ லேர்ன் த ஃபைனர் நியூசன்ஸ் ஆஃப் ஃபோக் மியூசிக் அண்ட் த ட்ரெடிஷன்ஸ் அசோசியேட்டட் வித் இட் ஃப்ரம் ஹர் குரு மனோரஞ்சன் ஓஜா.
1: ஆஜ் கி பிரஸ்துதி கி ஷுருவாத் வந்தனா குமாரி கர் ரஹி ஹை ஏக் பாரம்பரிக் தேவீ கீத் சே. தேவீ கீதோ கி பிஹார் கி லோக் பரம்பரா மே அப்னி விசிஷ்ட பஹச்சான் ஹை. இஸ்கா ஏக் லோக்பிரிய ரூப் ஹை பச்சரா, ஜிஸ்மே தேவீ கி மஹிமா, லோக் விஸ்வாஸ் ஆர் பக்தி பாவனா கா சுந்தர சமாவேஷ் திகாய் தேதா ஹை. பிரஸ்துத் கீத் மே ஷீத்லா மாதா ஆர் மல்லா கே பீச் சம்வாத் கே மாத்யம் சே பக்தி ஆர் லோக் ஆஸ்தா கோ அபிவ்யக்தி தி கயி ஹை. தோ ஆயே சுன்தே ஹை வந்தனா குமாரி கே ஸ்வர மே யஹ பாரம்பரிக் தேவீ கீத், ஜிஸ்கே போல் ஹை ஏஹீ பார் ஷீத்லா மையா.
0: அவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் இஸ் அ ட்ரெடிஷனல் தேவீ கீத் ஆர் அ டிவோஷனல் சாங் டெடிகேட்டட் டு த காடஸ் தேவீ கீத் ஆக்குபைஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் பிஹார்ஸ் ஃபோக் ட்ரெடிஷன். ஒன் ஆஃப் இட்ஸ் பாப்புலர் ஃபார்ம் இஸ் known as Pachra, which brings together devotion, folk belief and the glory of the goddess. In today's song, we hear a dialogue between Sheetala Mata and a boatman woven into a beautiful expression of faith and devotion. So, let us listen to Vandana Kumari in this traditional Devi Geet titled Yehi Paar Sheetala Maiya.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, இயல்புக்கு 1.3°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3°C, 0.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.2°C, இயல்புக்கு 2.2°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாள் சிற்றுரை, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே. எம் முத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாரதி ராமசுவாமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவு. 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. இ மொஹிஜோவதன் சிந்தி மொழி பாடல் ஆசிரியர் ஹெச் துக்கையால் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with principles of pro-people, pro-active and good governance. The Prime Minister said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. Addressing the centenary celebrations of Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi today, the Prime Minister stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा.